வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள், பராப்பவ ஆண்டு ஆணித்திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 6:28 இணைந்திருக்கிறோம். காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 70 அதிகாரம் மக்கட்பேறு. குரல்: மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். விளக்கம்: மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். குரல்: மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். விளக்கம்: மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 70 அதிகாரம் மக்கட்பேறு.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் அ புவனா ஜீவானந்தம் அவர்கள்.
2: பொறுமையின் பெருமை. பொறுமையுடன் வாழ கற்றுக்கொள்வதே வெற்றியின் திறவுகோல் என்பர் பெரியோர். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குரட்பாவின் வழி தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு ஒரு நாளைய இன்பமும் அத்தீமையை பொறுத்தவருக்கு உலகம் அழியும் அளவும் புகழும் உண்டாகும் என்று தெளிவாக எடுத்துரைக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நம் நாடு அந்நியனிடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது விடுதலைக்காக உழைத்த தலைவர்களும் வீரர்களும் பூண்டிருந்த பொறுமைதான் மிகப்பெரிய வெற்றிக்கனியை பற்றி தந்தது என்பது உண்மை. விடுதலைப் போராட்ட காலத்தில் நாடெங்கிலும் வெள்ளையனின் ஒற்றர்கள் வேவு பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நாட்டு விடுதலைக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருந்த தலைவர்களுள் சிறப்பிடம் பெற்றவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவர் இந்திய தேசியத்தின் தந்தை என போற்றப்படும் பால கங்காதர திலகர். அவரது வீட்டில் 6 மாதமாக சமையல் வேலை செய்து வந்த சமையல்காரன் அவரிடம்,
3: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today. Mr. Modi arrived in Jakarta yesterday on a 3-day state visit at the invitation of Indonesian President. In a special gesture, President Prabowo personally received the Prime Minister at the airport. Indonesian Air Force fighter jets escorted the Prime Minister's aircraft after it entered Indonesian airspace. Describing the welcome as deeply touching, PM Modi said he looked forward to holding discussions with President Prabowo to impart fresh momentum to the India-Indonesia Comprehensive Strategic Partnership, which was established during his 2018 visit. Prime Minister Modi praised the rich cultural performances presented during his arrival in Jakarta, saying they reflected the deep civilizational, cultural and spiritual ties shared by India and Indonesia. The Prime Minister also appreciated a Bharatnatyam performance by the Samanvay group comprising Indonesian students. After receiving a warm welcome from members of the Indian diaspora at his hotel, the Prime Minister witnessed a series of performances. These include Indonesia's iconic Vyang Quilt Shadow puppetry depicting the Ramayana, a Bharatnatyam recital by Indonesian students, and a devotional Buddhist dance paying homage to the Triple Gem. Expressing gratitude to the Indian community, the Prime Minister said he was touched by the warm reception accorded to him in Jakarta. Prime Minister Modi received an enthusiastic welcome from the Indian diaspora upon his arrival at the hotel in Jakarta. India's ambassador to Indonesia, Sandeep Chakravarti, said that Prime Minister's visit to Indonesia is set to mark a significant upgrade in India's strategic partnership with Southeast Asia's largest economy. He said major announcements expected across defense, maritime security, digital connectivity, critical minerals and trade sectors. India and

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல். நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

நேர்களை, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை. கலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வினார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. 2:30 ஊர்படுதலை நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் DP பிரியன் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தெய்வம் ஆத்தாவுன் கோவிலிலே, வாழ்க்கை, கௌரி கல்யாணம், மேட்டுக்குடி, கவிக்குயில், சௌபாகியவதி படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:32

0: இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இரவு 9:15 காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியாக மயிலிறகு. நேரில் இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நேர்களை, இன்று காலை 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 70% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவியில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டாக்ளோஃபிரிட் 70 மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்த பின் விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டேருக்கு 400 கிராம் ஜிப்சம் இட்டு மண்ணணைத்து நீர்ப்பாசனம் செய்யலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மாங்கோசெஃப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
3: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொள்வோமா? பண்ணை குட்டைகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்துவது அவசியமாகும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக இந்த நீரை பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடையுழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். இனி விதைகளை கடினப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோமா? சோளம், கேழ்வரகு, இதனை 2% பொட்டாசியம்

0: டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பு, இதனை 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். நிலக்கடலை, இதனை 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிறு, இதனை 0.1% மாங்கனீசு சல்பேட் அல்லது 0.1% துத்தநாக சல்பேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணைக்குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வளர்ச்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலைவெளி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் ஒன்றர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, நிலக்கடலை ரிச் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, பருத்தி பிளஸ் 1 ஏக்கருக்கு 5 கிலோ, மக்காச்சோளம் மேக்ஸிம் இதனை 1 ஏக்கருக்கு 3.5 கிலோ தெளிப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். வளர்ச்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலைவெளியாக தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலைவெளியாக தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாளில் 250 PPM அளவில் மெபிக்வாட் குளோரைடு தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வளர்ச்சி சூழ்நிலையில் விதைப்பு சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைடு, இதனுடன் CCC PPM என்ற அளவில் இலைவெளி தெளிப்பதன் மூலம் உலர்விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வளர்ச்சியை குறைக்க முடியும். வளர்ச்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கிராப்ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலைவெளியாக இனி கூறப்போகும் அளவிற்கு பயன்படுத்த வேண்டும். விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி லிட்டர், இலைவெளி தெளிப்பு செய்ய 1 ஏக்கருக்கு 1 லிட்டர், 1 ஏக்கருக்கு தெளிப்பு செய்ய அளவு 200 லிட்டர், இதனை பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளி ஆகிய பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்ய தண்ணீருடன் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பிற்கு 1 ஏக்கருக்கு 0.5 மில்லி லிட்டர், தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். மரவள்ளி கிழங்கிற்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பு செய்ய 0.5 லிட்டரை 1 ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டும். தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். இதனை நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதனால் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதத்தை அதிகரிக்க முடியும். மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க தூவாமல் உரங்களை இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற வேண்டும். ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பைரண்ட்கள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூ பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தலைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுக்கையை சுற்றி தலைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க முடியும். இதுவரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மலை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொண்டீர்கள்.
1: ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27 ஆம் ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நிகழ இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சினைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள். இரவு 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணி சுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன்

0: கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர்

0: திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 126,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:35. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருப்பது.

ஜில்லன குட் மார்னிங் கோயம்புத்தூர் மக்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 7:15 நொடி இணைந்திருக்கிறோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். இளையராஜா இசையில் நாம கிட்ட முதல் பாடல் அன்பே சங்கீதா படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் ஜென்சி பாடியது, பாடலாசிரியர் வாலி. அடுத்த பாடல் காற்று நிலையை வரும் கீதம் படத்திலிருந்து இசை இளையராஜா பி ஜெயச்சந்திரன் பாடியது, பாடலாசிரியர் பஞ்சாருணாச்சலம். இப்போ கேட்ட பாடல் நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, பேல்கடா ஷாரியத் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டு? பேல்கடா ஷாரியத் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட பாரம்பரிய விளையாட்டு? இதற்கான சரியான பதிலை வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் சொல்லலாம். நேர்களை, இன்று காலை 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக்

0: கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். நான்கு நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத் வேளாண்மை தொழில்துறை வளர்ச்சி சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று

0: ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க தகவலின்படி வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் சேலம்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கூடவே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க நிலவரம் சொல்லுது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக கேட்டிருந்த கொஸ்டின், பெல்கடா ஷாரியத் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டு? இதற்கான சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டும். சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சி இன்று காலை 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை. இன்னும் சில நொடிகளில் கேட்கவிருக்கிறோம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்

0: updates.
1: Wimbledon update from the BBC.
2: Hello, I'm Adi Adedoyin with your daily roundup from Wimbledon 2026, recorded at 19 hours GMT.
3: நேரம் 7:30 29 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல் கேட்கலாம். சாதனை படத்திலிருந்து ஜானகி பாடியிருப்பது.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மணிவண்ணன். HR மேனேஜரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். எங்களோட தொழிற்சாலை வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல இருக்கு. பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்பிஏ படிச்சுட்டு HR துறையில் ஒரு 16 வருடங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த உரையாடலில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு 3 விஷயம், ஒவ்வொரு தனிநபரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம். பயத்தை நம்ம விட்டோம்னா வாழ்க்கையில் நிறையா புதிய அனுபவங்கள் கிடைக்கும், புதிய சவால்கள் எதிர்கொள்ளலாம், அண்ட் நிறைய புதிய செயல்களில் நம்ம ஈடுபடலாம். பயம் வந்து நம்மளை பெரிய இடத்துக்கு போக விடாமல் தடுக்கும் அப்படின்றது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃபை நம்ம கரெக்டாக வடிவமைத்து கொள்ளலாம் அப்படின்றது ஒன்று. அண்ட் 3வது விஷயம் வந்து, இன்றைய சூழ்நிலைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நம்ம ஸ்கில் நம்மளோட திறன்களை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபீல்டுக்குமே அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ஸ்கில்லு நாளைக்கு இன்னும் அது அட்வான்ஸ்டாக தேவைப்படலாம், இல்லை அதை விட புது ஸ்கில் வர்றப்போ நம்ம அதுக்கேற்ற ஒரு திறனை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னா தான் அந்த துறையில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. நான் மதுரையில் சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற பள்ளியில் நான் படித்தேன். அது வந்து பாரதியார் பணியாற்றிய பெருமையுடைய பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். சோ ஃபர்ஸ்ட் 6th டு 10th வரைக்கும் நான் அங்க படிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு 5th ரேங்க்குள்ள நான் எப்படியும் அதை அச்சீவ் பண்ணிருவேன் ஒவ்வொரு இதுலயுமே. ஸ்கூல் முடிக்கிறப்போ நான் ஸ்கூல் டாப்பர்ல செகண்ட் டாப்பரா நான் வந்திருந்தேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேரும் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். சோ இன்கம் கம்மியா இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப சின்சியரா இருந்தாரு. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம்னா குழந்தைகள் அவங்க லைஃப் அவங்களே பார்த்துப்பாங்க. பெருசா சொத்து சேர்த்து வைக்கணும்ன்றது இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியறிவை நம்ம கொடுத்துடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அது +1 +2 வந்து ஒரு மதுரையில ஒரு பெரிய ஸ்கூல் சேர்த்திருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து காலையில 7 மணிக்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிரும், மத்தியானம் 1:30 மணிக்கு ஸ்கூலே முடிஞ்சிரும். காலையில நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆகும். அந்த கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணணும். அண்ட் இதுவரைக்கும் இல்லாத சிரமங்கள், இதுவரைக்கும் இல்லாத அந்த புது சூழ்நிலை. இப்போ வரைக்கும் ஃபீஸே இல்லாம இப்ப திடீர்னு நான் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க வீட்டில் அப்படின்ற அந்த ப்ரெஷரு அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர், இதெல்லாமே ஸ்கூலோட ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்து நான் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த பய உணர்வு, எல்லாருமே பெஸ்டா படிக்கிறாங்க, எல்லாருமே பெஸ்டா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பய உணர்வு, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உள்ள வந்து வந்தது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு கிளாஸ் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து நான் அவுட் ஆஃப் 20 18 மார்க்ஸ் எடுக்கிறேன். ஸோ நான் 18 மார்க்ஸ் எடுத்தப்போ இது நல்ல மார்க்கு, சூப்பர், நல்லா பண்ணிட்டோம், இந்த ஸ்கூல்லையும் நம்ம சூப்பராக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அப்போது ஒவ்வொரு ஆளுக்கும்

பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ பேப்பர் கொடுத்ததுல ஒரு கிட்டத்தட்ட இருக்கிற 55 பேருமே 2019 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. 18ல இருந்தது ஒரு 2 பேர் 3 பேர் இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு இடத்துல போகிறோம், அந்த பழைய ஸ்கூலில் வந்து நம்ம தான் டாப்பர், ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து நம்ம அவ்வளோ சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் ஷாக் சூழ்நிலையை பார்த்து ஒரு பயம் ஏற்பட்டது. என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு தவறா நான் பாக்குறேன். பிளஸ் ஒன் பிளஸ் டூல சரியா படிக்காம விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட அப்பா வந்து சரி இதுல விட்டாச்சு அடுத்து பெட்டரா இன்னும் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு அவரு சஜஸ்ட் பண்ணி பிசிக்ஸ் கூட எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு அவரோட நண்பர்கள்ட்ட எல்லாமே செக் பண்ணிட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ் மதுரை யாதவா காலேஜ்ல சேர்த்தாங்க. ஸோ பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கப்போ நான் சரி அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு இதுல வந்து நான் நல்லா படிச்சிட்டேன், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு அதுல பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. அப்போ எங்க கிளாஸ்ல வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷன், அதுல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்டிசிபேட் பண்றோம், டீமா நாங்க வின் பண்ணிட்டோம். எல்லாமே கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாமே வந்து எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ மொத்த காலேஜ்லயுமே எங்க டீம் வின்னு அப்படின்றப்போ எனக்கு அது ஒரு ப்ரைடு மொமெண்டா இருந்தது. அப்பதான் வந்து நான் என்னைய செல்ஃபா எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சேன், இது இந்த மாதிரி போட்டிகள்ல நான் வின் பண்றது அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சரி அப்போ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சீனியர்ஸ் இவங்க எல்லார்ட்டையுமே நான் டிஸ்கஸ் பண்ணேன். நிறைய நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாமே நான் பார்த்துட்டு நிறைய கல்வி நிகழ்ச்சிகள் இதெல்லாமே கலந்துப்பேன். அந்த கல்வி நிகழ்ச்சிகளில் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்னென்ன வேலை வாய்ப்புக்கு என்னென்ன திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த பேச்சு திறன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது அது சார்ந்த எந்த துறையை எடுக்கலாம், அதை சார்ந்த எந்த துறையை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை நமக்கு செட் ஆகும் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். இது படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத என்னோட ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லார்ட்டையுமே நான் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ என்னை செல்ஃபாக எவாலுவேட் பண்ணேன். அடுத்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்ற அதுக்குண்டான ஸ்கில்லு அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணேன். அடுத்து எம்பிஏக்கு சேர்ந்தேன். இந்த விஷயங்கள் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சதாக நான் நினைக்கிறேன். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபியர் தேவையில்லை, நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும், நம்ம கோல் என்னன்றதை சூஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் போடணும், அண்டு பண்ணுற விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோன்னா இந்த லைஃப் நமக்கான லைஃப். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இயற்கை நமக்கு தந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மெதுவாக நகர்ந்தாலும் பூமியின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் உயிரினம் ஆமை. ஆமை மெதுவாக நடக்கும் என்பதே நாம் அறிந்த உண்மை. ஆனால் அது இயற்கையை பாதுகாக்கும் வேகம் அளவிட முடியாதது. கடல் ஆமைகள் கடல் புல்வெளிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. அவை கடல் புற்களை மேய்வதால் புதிய புற்கள் வளர்ந்து கடலில் ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிக்கிறது. இதனால் மீன்கள் உள்ளிட்ட பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடம் கிடைக்கிறது. அதேபோல ஜெல்லி மீன்களின் எண்ணிக்கையையும்

0: கடல் ஆமைகள் கட்டுப்படுத்துகின்றன. ஜெல்லி மீன்கள் அளவுக்கு அதிகமாக பெருகினால் மீன்களின் முட்டைகள் மற்றும் சிறிய மீன்களை அழித்து கடலின் உணவுச் சங்கிலியை பாதிக்கும். இந்த சமநிலையை பேணும் இயற்கையின் காவலர்கள்தான் கடல் ஆமைகள். கடல் ஆமைகள் கரையில் முட்டையிட்டு மீண்டும் கடலுக்கு செல்கின்றன. முட்டைகள் பொரிந்த பிறகு மீதமிருக்கும் ஓடுகளும் உடையாத முட்டைகளும் மணலில் கரைந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. இதனால் கடற்கரை தாவரங்கள் செழித்து வளர்கின்றன. அந்த தாவரங்களே மணல் அரிப்பை தடுத்து கடற்கரையை பாதுகாக்கின்றன. ஆனால் இன்று பிளாஸ்டிக் கழிவுகள், கடல் மாசுபாடு, சட்டவிரோத வேட்டை, மீன்பிடி வலைகளில் சிக்குதல் போன்ற காரணங்களால் உலகம் முழுவதும் ஆமைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. ஒரு ஆமையை பாதுகாப்பது என்பது ஒரு உயிரை காப்பது மட்டுமல்ல, கடல், சுற்றுச்சூழல் மற்றும் நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் செயலாகும். எனவே ஆமைகளின் வாழ்விடங்களை பாதுகாத்து நம் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.
1: கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், வேல் கடா ஷரியத் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டு? பதில் சொன்ன நேர்கள் சிவசுப்பிரமணியம், அன்புராணி, சென்னை சிறுமுகை, சோமு, கலைவாணி, கோணமலை, ஆனந்தன், குஹன், நஞ்சுண்டாபுரம், கணேஷ், சிறுமுகை, ஸ்ரீனிவாசன், சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, அந்தோனிராஜ், சிவானந்த காலனி, எஸ் பழனி, மேட்டுப்பாளையம், ஜோதி, ரமேஷ், ராமகிருஷ்ணன், கொழுமுக்கண்ணன், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷி மீனாட்சி, மணிநகரம், மதுரை, அன்புராணி, சென்னை, பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்தர், பிரியா, அகல்யா, வி ஐயனார், முதுகுடி, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், வி பிரபு, ராஜபாளையம், துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குளியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பிரேமா, வெள்ளியங்கிரி, கருமத்துப்பட்டி, தொட்டப்பாளையம், கோகிலா, பழனிச்சாமி, மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பிரியவரம்ச்சேரி, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர், வெள்ளிங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், பீடமலி, வாசுதேவன், ரமண, முதலிப்புது, சுதாகர், ஜீவா, கே என் பாளையம், பேச்சுமுத்து, பார்வதி, கணபதி, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி, மூக்குனூர், சாமுண்டிபுரம், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்குனூர்லேருந்து நங்கவல்லி, ராஜாராம், பாஸ்கர் ராஜ், ஷீலா பதில் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீராம் நகர், போத்தனூர், வெள்ளம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சோமஸ், கந்தமூர்த்தி, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், கௌசல்யா, தண்டபாணி, கனியூர், அண்ணாதுரை, விஸ்வம், அறந்தாங்கிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, சங்கீதா, தங்கவேல், செட்டிக்காடு, சாவக்காட்டு பாளையம், ஜெயபால், ஈச்சனாரி, கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கே ஜி சாவடி, கோயம்புத்தூர்லேருந்து சிறுமுகை, வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, மனோகரன், பழனி, சிங்கநல்லு, ஜெயலட்சுமி, மனோகரன், வீரத்துறை, அரியலூர், சண்முகசுந்தரம், ரமண, முதலிப்புதூர், தேவனூர், ஜோதிலட்சுமி, கணேசமூர்த்தி, சூலூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, நெல்லிமேடு, பூங்குழலி, நாகராஜ சோழன், தொட்டம்பாளையம், ரவி, செல்வி, பாரதி, மகாலிங்கம், கள்ளிவளசு, கரூர்லேருந்து நாகேந்திரன், திருப்பூர், இளங்கோ நகர், அம்பிகாதேவி, சண்முகசுந்தரம், விநாயகபுரம், கோயம்புத்தூர்லேருந்து சண்முகசுந்தரம், கோவை, ரத்னபுரி, ராஜா முகமது, பூலவாடி, ராமசாமி, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, ராதிகா, முத்துக்குமார், லக்ஷன், விஸ்வந்த், பிரணீதரன், செந்தில்குமார், தாராபுரம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, கணேஷ், கபினவ், ஜெய், ரித்விக், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, தண்ணீர் தரம், நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர், கோவிந்தராஜ், மாரி செட்டிப்பதி, பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து சகாதேவன், சரசு, இங்கே காலை வணக்கத்தோட பதில் சொல்லியிருக்காங்க, வி நிலங்கோ, சாமி செட்டிப்பாளையம், உதயகுமார், பானுமதி, பானுமதி, பூலவாடியிலிருந்து ஹோப் காலேஜ், பிரணயா, குஹன், ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதரன், நெபுலா, யோகவர்ஷினி, பரிமளம், வெங்கடாபுரம், குஹன், சிந்து, கோத்தகிரி, சுதீஷ், கோத்தகிரியிலிருந்து மூக்னூர், சண்முகாநகர், சிவகுமார், மலர்குடி, சபரி, பிரியா, சரோஜினி, திருப்பூர், கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், பொன்ஸ், விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், சலகிருஷல் பகுதியிலிருந்து. இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், பெயில் கடா ஷரியத் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டு? இதற்கான சரியான பதில் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற ஒரு பாரம்பரிய காலை மாட்டு வண்டி பந்தயத்தை தான் இந்த பெயில் கடா ஷரியத் அப்படிங்கிறது குறிக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸ், ரேக்லா ரேஸ் மாதிரியான ஒரு காலை மாட்டு வண்டி பந்தயம். மகாராஷ்டிராவோட கொங்கன் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் சுமார் 450 வருஷங்களுக்கு மேலாம் இந்த வீர விளையாட்டு வந்து கொண்டாடப்படுது. இதோட பந்தய முறை பார்த்தோம்னா, நம்ம ரேக்லா ரேஸ் மாதிரி ரெண்டு காலை மாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வண்டியை வந்து இழுத்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்து போகணும். இந்த பந்தயத்துக்காகவே பிரத்யேகமாக வளர்க்கப்படும் காளைகள் வந்து குறிப்பாக கில்லார் இன மாடுகள் வந்து இந்த பந்தயத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

கேட்ட பாடல் குடும்பம் திரைப்படத்திலிருந்து. இசை கங்கை அமரன், எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி பாடியது. நெகளை இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்படுத்தலை நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள்.

இன்று இரவு 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணி சுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே பூஜா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி தொடர்ந்து கேட்க போறீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோட அழகான பாடல்களும் நல்ல இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல் கிடைங்க சே ராஜ்குமாரோட இசையில் சுக்விந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலாசிரியர் ப விஜய்.
1: என்றும் நீங்கள் நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. கொச்சியில் உள்ள ICAR மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தோட விஞ்ஞானிகள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. என்னென்னா, ஒரு புதிய வகை மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்திய டோரி அப்படின்னு அழைக்கப்படுது. சைட்டோசிஸ் இண்டிகா அப்படிங்கிறது இதோட அறிவியல் பெயர். இது 350 to 500 மீட்டர் ஆழத்தில் வாழுதாமா. ஸோ இது கேரளா கடற்கரைக்கு அருகில் கிழக்கு லட்சத்தீவு கடலோட கண்ட சரிவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மீனை முன்னாடி கண்டுபிடிச்சவங்க, ஆனால் அது தவறாக அடையாளம் காணப்பட்டது. அப்போ வந்து சைப்டோசிஸ் ரோசா அப்படிங்கிற பேரில் தவறாக அடையாளம் காணப்பட்டது. ஆனால் வகைப்பாட்டியல் ஆய்வுகள், அப்புறம் டிஎன்ஏ பகுப்பாய்வு இதெல்லாம் வந்து முற்றிலும் ஒரு புதிய இனம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அரபிக்கடலில் பலவிதமான விசித்திரமான மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள்லாம் வாழ்ந்து அப்படின்னு இந்த கண்டுபிடிப்பு காட்டுது. டாக்டர் ஆர் ரதீஷ் தலைமையிலான CMFRI விஞ்ஞானிகள் அவரோட குழு வந்து இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அவங்க ஆழ்கடல் ஆய்வு நடத்தி மாதிரிகளை சேகரித்து அறிவியல் பகுப்பாய்வின் மூலமாக இந்த இனம் அடையாளம் காணப்பட்டது. இது போன்ற கடல்வாழ் உயிரினங்களை கண்டறிவதில் பல நிறைய சிறப்பு பயன்கள் இருக்குது. ஏன்னா, கடலோட மேற்பரப்பில் வாழும் மீன்களை போல் இல்லாமல் ஆழ்கடலில் வாழும் உயிரினங்கள் வந்து மிகவும் கடுமையான சூழ்நிலைகளில் வாழுது. ஒளி இல்லாவிட்டாலும் கூட, உணவு இல்லாவிட்டாலும் கூட அவை உயிர் வாழுது. வெப்பநிலை இல்லாமல் உயிர் வாழ்வது மிகவும் கடினமான விஷயம் இல்லையா? எனவே

அவற்றை ஆராய்வதன் மூலமாக அது எவ்வாறு வாழுது அப்படிங்கிறத அறிவதன் மூலமாகவும் அவற்றோட உயிரியல் பன்முகத்தன்மையும் அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக எதிர்காலத்தில் புதிய மருந்துகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஆழ்கடலில் வாழும் மீன்கள் உணவு ஆதாரங்களோட அடிப்படையாகவும் அமையலாம். இந்த மீன்கள் கடல் சூழல் அமைப்பை புரிந்து கொள்ள நமக்கு உதவுது.

0: Home and Cooperation Minister Amit Shah says Cooperation Ministry infused new energy into lives of nearly 30 crore people over the past 5 years. Pakistan-occupied Kashmir protesters issue 48-hour ultimatum to Islamabad, warn of grand and final action on July 9th if demands are not met. India secured 20 medals including 4 gold at Under-20 Asian Wrestling Championships in Pattaya. And Spain booked place in FIFA World Cup quarterfinals with a dramatic 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. And with that, we end the morning news. Have a nice day.
1: Welcome back. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையறா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இந்தியா அதோட பன்முகத்தன்மைக்காக உலக அளவில் அறியப்படுது. ஒவ்வொரு மாநிலத்தோட கலாச்சாரம், மொழி, பாரம்பரியங்கள் இதெல்லாம் ரொம்ப தனித்துவமானது. உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை இதெல்லாமே நாட்டோட பெருமையை வந்து பிரதிபலிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு செல்லும்போது மொழி மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை முறையும் முற்றிலும் மாறுபடுது. அதனால தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. நமக்கு நிறைய நாட்டோட எல்லைப்பகுதிகளை நிறைய தெரியும். ஆனால் ஒரு இடத்துல நின்றுட்டு ரெண்டு மாநிலங்களுக்கு செல்ல அனுமதிக்கிற ஒரு பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த தனித்துவமான பேருந்து நிலையம் இந்தியாவில் தான் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தோட சிறப்பு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் நின்னீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருப்பீங்க, ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருப்பீங்க. இந்த அரிய பேருந்து நிலையம் மேற்கு வங்காளத்தின் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் தந்தான் காவல் நிலையத்தின் கீழ் உள்ள சோல்பாட்டா அப்படிங்கிற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. மிட்னாப்பூர் நகரத்திலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதி மேற்கு வங்காளத்தின் கடைசி எல்லையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இங்கு தான் வங்காளத்தோட எல்லை முடிந்து ஒடிசா மாநிலத்தோட எல்லை உடனடியாக தொடங்குது. இதனால உள்ளூர் மக்கள் இந்த இடத்த வங்காளத்தின் கடைசி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரும் பயணிகள் ஒரே நேரத்தில் இரண்டு மாநிலங்களோட சூழலை அனுபவிக்கிற வாய்ப்பை பெறுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எல்லைப்பகுதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்தோட புவியியல் தனித்துவம் பலரை கவருது. சோல்பாட்டா மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள சோனாகோனியா அப்படிங்கிற பகுதியிலும் இதே போன்ற ஒரு தனித்துவமான பேருந்து நிலையம் இருக்குது. இந்த இரண்டு பேருந்து நிலையங்களும் மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா மாநிலங்களை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து மையங்களாக செயல்படுது.

0: எஸ் ஏ ராஜ்குமார் சில பிரியமானவர்களே, திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது, பாடலாசிரியர் வாலி.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: விவசாயிகளே, July 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
3: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
2: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கீங்க. 8:38:14. முயல்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு வளர்ப்பு பிராணியாக வளர்க்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அதை வச்சுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த முயலில் வந்து இந்த அங்கோரா முயல் அப்படிங்கிறது அதோட நீண்ட மென்மையான பஞ்சு போன்ற ரோமத்திற்காக ஒரு பிரபலமான ஒரு வளர்ப்பு முயல் இனம். இது உலகத்தோட மிகவும் ரோமம் அதிகம் உள்ள முயல் இனங்களில் ஒன்றாக கருதப்படுது. மிக மென்மையான நீளமான ரோமம் கொண்டது இந்த ரோமத்திலிருந்து அங்கோரா கம்பளி தயாரிக்கப்படுது. அமைதியான மற்றும் அன்பான செல்ல பிராணி வளர்க்கப்படுது. அடிக்கடி சீவி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுனால இதோட ரோமம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால சிக்கிக்கும் அப்படிங்கிறதால அடிக்கடி அதை சீவி பராமரிக்கணும். இதில் நிறைய வகைகள் இருக்குது. இங்கிலீஷ் அங்கோரா, ஃப்ரெஞ்சு அங்கோரா, ஜெயின்ட் அங்கோரா, சாண்டிட் அங்கோரா, இந்த மாதிரி நிறைய வகைகளில் இந்த அங்கோரா முயல்கள் இருக்குது. அழகான தோற்றம், அதோட மென்மையான ரோமத்தால் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான செல்ல முயல்களாக இருக்குது.

0: ஸ்நேகிதி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. வித்யா சக்ரோடே சேல கேஸ், சித்ரா சுஜாதா, சங்கீதா சஜித் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
6: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கொட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாட்டை பற்றி நம்ம நினைக்கும் போது உடனடியாக நம்ம மனதில் தோன்றுறது அப்படின்னா அந்த நாட்டோட நீண்ட தேசிய நெடுஞ்சாலை, அதோட சிக்னல்கள், சுங்கச்சாவடிகள், நகரத்தில் 200 கிலோமீட்டர் அடுத்த நகரம் அப்படிங்கிற மாதிரியான மைல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் இது மாதிரியான காட்சிகள் இல்லாத ஒரு நாடு இருக்குது. அதுதான் வந்து இப்போ நம்ம எப்படி பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போகிறப்ப ஒரு நகரத்துலேருந்து மற்றொரு நகரத்துக்கு காரில் போகலாம், ஆனால் இந்த நாட்டில் வந்து காரில் எல்லாம் போக முடியாது. ஸோ இந்த நகரங்களுக்கு இடையே சாலையே இல்லை. ஆச்சரியப்படுற விடமா இருக்கு இல்லையா? ஸோ இது உண்மைதான். வட அட்லாண்டிக்கோட பனி பிரதேசமான கிரீன்லாண்டில் ஒரே ஒரு நெடுஞ்சாலை மட்டுமே இருக்கு. அதுவும் எந்த இரண்டு முக்கிய நகரங்களையும் இணைக்கிறது இல்லை. 2.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இந்த நாட்டில் சாலைகளோட மொத்த நீளமே வெறும் 150 கிலோமீட்டர் மட்டும்தான். அதுவும் நகரத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நகரத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அவ்வளோதான், கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பனியால் மூடப்பட்ட பகுதி தான் இருக்குது. அதனால் அங்குள்ள 56,000 மக்கள் நகரத்துலேருந்து ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு செயல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாலைகள் மூலமாக செல்லாமல் இந்த படகுலையோ கப்பல்லையோ இந்த மாதிரி போகிறாங்க. அதே மாதிரி வான்வழியிலையும் பயணம் போகிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த நாட்டில் பயணம் போயிட்டுருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 100.3 எஃப்எம் நேரம் 8 மணி.
1: நேரம் 8:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல்கள். முதலில் ரோஜா கூட்டம் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குழுவினர்.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கோயம்புத்தூர் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேரம் 9:02:28 நொடி இணைஞ்சிருக்கும் சிறுவாணி சாரல் கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். நான் சிரித்தால் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா சஞ்சித் ஹெக்டே பாடியது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது Agri-Intex 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. Agri-Intex 2026 கொடிசியா கோவை.
0: நமது ஆகாஷவாணி கோயமுத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும்.
3: ஆகாஷவாணி
0: கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம். சிறுவாணி சாரல்.

சாம் சிஎஸ் மியூசிக்ல அனிருத் ரவிச்சந்தர் பாடின பாடல் கேட்டோம். அயோக்யா படத்திலிருந்து பாடலாசிரியர் விவேக். கேட்டுட்ருக்கோம் சிறுவாணி சரல். பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற தேசிய மனித மேம்பாட்டு மையத்தில் இலவச தொழில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாத கால தையல் பயிற்சி, 6 எம்ப்ராய்டரிங் பயிற்சி, அடிப்படை கணினி பயிற்சி, 2 மாத கால பெயிண்டிங் பயிற்சி, 4 மாத கால மின்சாதனங்கள் பழுது பார்க்கும் பயிற்சி, வயரிங் பிளம்பிங் பயிற்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் பங்கேற்கிற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படுவது கூடவே சுய தொழில் தொடங்கவும் வங்கி கடன் பெறவும் ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. சுய உதவிக்குழுவினர், சுய தொழில் செய்ய விரும்புவோர், இளைஞர்கள், மகளிர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, படிப்பு சான்றிதழ்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 ஆகியவற்றுடன் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் தேசிய மனித மேம்பாட்டு மையம் குப்பிச்சிப்பாளையம் சாலை பெரியநாயக்கம்பாளையம் கோவை 20 அப்படிங்கிற முகவரியில் ஜூலை 15 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு 8122322381 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம்.

0: ஜென் மார்ட்டின் மியூசிக்ல டாடா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சத்யநாராயணன் ஜென் மார்ட்டின், கிடா குழி மாரியம்மாள், பிரார்த்தனா ஸ்ரீராம் பாடியது, பாடலாசிரியர் ஆஷிக் ஏஆர்.
1: காத்தல்

பிரதீப் குமார் பாடின பாடல் கேட்டோம். ஜிப்சி திரைப்படத்திலிருந்து இசை சந்தோஷ் நாராயணன், பாடலாசிரியர் யுகபாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல். ஒண்டிபுதூர் மற்றும் சீரநாயக்கம்பாளையம் மின்வாரிய அலுவலகங்களில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் இந்த மின்வாரிய அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர் கூட்டத்தில் பங்கேற்று உங்களோட மின் இணைப்பு உள்ளிட்ட மின்வாரியம் தொடர்பான புகார்களை நேரில் தெரிவித்து பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: அறிவு எழுதி பாடின பாடல் கேட்டோம். மண்டேலா திரைப்படத்திலிருந்து இசை பரத் சங்கர், பாடலாசிரியர் அறிவு.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriIntex 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. AgriIntex 2026 கொடிசியா கோவை.

லேட்ரல் என்ட்ரி பகுதி நேர டிப்ளமோ படிப்புக்கான நேரடி மாணவர் சேர்க்கை வர July 31 வரைக்கும் நடைபெறவுள்ளது. நேரடி சேர்க்கைக்கு இந்த கேட்டகரியில் வந்து சேரணும் அப்படி நினைக்கிற தகுதியுடைய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு தேவையான கல்வி சான்றிதழ்களுடன் சென்று உடனடி சேர்க்கை பெறலாம். இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஷேன் ரால்டன் மியூசிக்கில் ஷேன் ரால்டன் கல்யாணி நாயர் பாடினது பாடல் கேட்டோம். குட் நைட் மூவிலிருந்து பாடலாசிரியர் மோகன்ராஜன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டு இருக்கோம் சிறுவாணி சரல். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை ஜூலை 31 தேதி வரைக்கும் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டு 2026-2027 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு அதாவது

கேட்ட பாடல் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து இசை ஏஆர் ரஹ்மான், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடினது. பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். கோவை வழியே செல்லும் சில ரயில்களோட நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக சேலம் கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் டு சென்னை நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் எண் 1-2-6-7-2 மற்றும் மங்களூரு டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் 1-2-6-0-2 ஆகிய ரயில்கள் காட்பாடி, வாலாஜாரோடு அரக்கோணம், திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு செல்லும் நேரம் ஆகஸ்ட் 20 தேதியிலிருந்து மாற்றப்பட்டிருக்குது. இந்த 2 ரயில்களோட வேகமும் ஜோலார்பேட்டை இடையே அதிகரிக்கப்பட்டு

தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூரு டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் எண் 1602 காட்பாடிக்கு அதிகாலை 3:43 பாலாஜி ரோடுக்கு 4:03 அரக்கோணத்துக்கு 4:38 வந்தடையும். மேட்டுப்பாளையம் டு சென்னை நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் எண் 1602 காட்பாடிக்கு அதிகாலை 3:53 வரும். அரக்கோணத்துக்கு 4:43 பிற ரயில்வே ஸ்டேஷன்களில் ரயில் நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை, ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

0: விவேக் மர்வின் மியூசிக்ல பட்டாசு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். விஜய் எஸ் தாஸ் நிரஞ்சனா ரமணன் பாடினது. பாடலாசிரியர் கு கார்த்திக்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். நெல்லை இன்னைக்கு மதியம் 2:30 ஊர்புறுத்தலை நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார். ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு

0: கேட்ட பாடல் தாராள பிரபு படத்திலிருந்து இசை சென்றால்டன் சித் ஸ்ரீராம் பாடியது, பாடலாசிரியர் நிக்ஸி.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க
4: முடியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: இன்று முற்பகல் 11:30 க்கு வண்ண

பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வனார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம். கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். சுற்றுலா பயணிகளோட வசதிக்காக நீலகிரி மலை ரயில் பாதையில் மேட்டுப்பாளையம் டு உதகை குன்னூரடியே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் டு உதகை சிறப்பு ரயில் எண் 06171 இயக்கப்படும். இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலையில 9:10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 2:25 மணிக்கு உதகை சென்றடையும். மறுமார்க்கமாக உதகை டு மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் வண்டி எண் 06172 ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும். இந்த ரயில் உதகையிலிருந்து காலையில 11:25 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:20க்கு மேட்டுப்பாளையத்தை வந்தடையும். மேட்டுப்பாளையம் டு குன்னூரடியே முதல் வகுப்பில் 40 இருக்கைகளும் இரண்டாம் வகுப்பில் 140 இருக்கைகளும் குன்னூர் டு உதகையிடையே முதல் வகுப்பில் 80 இருக்கைகளும் இரண்டாம் வகுப்பில் 140 இருக்கைகளும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரிலிருந்து ஊட்டி வரைக்கும் பயணம் செய்யும் குறுகிய தொலைவு சுற்றுலா பயணிகளோட வசதிக்காக செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னையிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நாள்தோறும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்டு பாடல் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்திலிருந்து மீனாட்சி இளையராஜா, மீனாட்சி சந்தோஷ், ஆதித்யா ரவீந்திரன், சந்தோஷ் நாராயணன் பாடினது. பாடலாசிரியர் விவேக். இன்று பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல்.

குஷி படத்துல இருந்து பாடல் கிட்டும் ஹெஷம் அப்துல் வஹாப் மியூசிக்ல அண்ட் அவர் பாடினது பாடலாசிரியர் மதன் காக்கி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை வழங்குறாங்க ஆர்ஜே பூஜா.

0: திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாண்டிஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீ கேட்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ், உங்க ஃபேவரட்டான பாடல்களெல்லாம் கேட்டு ரசிக்கலாம். 9585800103 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்க ஃபேவரட்டான பாடல். அது எந்த படத்துலேருந்து உங்களோட பேர் ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கணும். ரிப்பீட்டாக ஒரே பாடல் கேட்காம இந்த பாட்டு ரொம்ப நாளாச்சுப்பா கேட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற பாடல்கள் கேட்கலாம். இன்றைக்கி நான் நிகழ்ச்சி உங்கள் கூட பூஜா.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்காங்க கோல்வின்ஸ்லேருந்து பரமேஸ்வரி, ஸ்டார் மூவிலேருந்து. அவங்களுக்காக அந்த பாட்டு கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. டைம் சரியா 10:15:18 போக்கிரி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மயிலாண்டிப்பட்டினத்துலேருந்து ராமகிருஷ்ணன், நீலவேணி, பவித்ரா, ஆதிரா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-லிருந்து. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ஆனந்தகுமார் பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க தென்காசிப்பட்டினம் திரைப்படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து கீர்த்தனா வடகோவையிலிருந்து.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதுரை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், பத்மாவதி, செல்வம், சுமதி, தங்கராசு.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, ரங்கராஜ் கிணத்து கடவுள இருந்து, செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து.

0: இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: எந்திரன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கிறோம். என்ன யார் கேட்டிருக்காங்கன்னா, சிறுமுகையில இருந்து ஆதவ் அருண் மோகன் இவங்க கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்காக இந்த பாடல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம்

0: 가세 만나 그렇게 아니 지니 가세 만나 그렇게 아니 지니 가세 만나 그렇게 아니 아니
1: கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இது வரவங்க கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில்

0: சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 107,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சார நிகழ்ச்சியில் எஸ் லலிதா அவர்கள் வாசித்திருக்கும் வீண இசை கேட்கலாம்.
2: ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இப்பொழுது எஸ் லலிதா அவர்கள் வாசித்திருக்கும் வீண இசை கேட்கலாம். வடசித்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீர ஹனுமதே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கானடா ராகம், ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது வரைக்கும் கேட்டோம் இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பேர் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மறக்காமல் உங்களோட மொபைல் நம்பரோட உங்கள் பேர் அனுப்புங்க. எங்கள் கிட்டேருந்து கால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நேரம் 11:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM் சாய்வு நாற்காலி. இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு யாரு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக? நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள், அவர் தான் இன்றைய விருந்தினர். சார சந்திப்போமா? வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே.
1: சார், நீதித்துறையினதும் நிறைய உங்ககிட்ட விஷயம் எதிர்பார்க்கறோம், நிறைய கதை சொல்வீங்கன்னு இல்லையா? உங்ககிட்ட இருக்கா உள்ள கதைகள்?
2: நிறைய இருக்கு மேடம், எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது.
1: நீங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோ உங்களுக்கு புது

0: இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ யோகமும் மனித மாண்பமில் உங்கள் குரல் வந்து பரிச்சயமாயிருக்கும் லிசனர்ஸ்க்கு. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மார்னிங்கில் நம்ம போடுறோம் இல்லையா, யோகமும் மனித மாண்பம்னு ஒரு டாக் கொடுக்குறீங்க. யோகக்கலை உங்கள் லைஃப்பில் எப்போ வந்தது சொல்லுங்களேன்?
1: இது என்னோடய 25வது வயசில் வந்ததுங்க மேடம். நான் படிப்பு முடிச்சுட்டு ஒர்க்குக்கு கூடலூர் நீலகிரி அங்கே போனேன். அங்கே வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் ஹேண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். பேசிக்கலி நான் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர், அங்கே யாரும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 2-3 நாள் வரல, தொடர்ந்து வரலன்னா ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து சாத்தியம் இல்லை கண்டினியூ பண்ணுறது. ஸோ நான் அவன் கடுமையாக சத்தம் போட்டேன், ஏன் வரல, 3 டேஸுங்கிறது ரொம்ப வேல்யூபிள் டைம் பா அப்படி சொன்னேன். இல்லைங்க, கிளாஸ் போனேன், அங்கே வந்து ஃபுட்டில் வந்து அழுத்தினா தலையில் வேலை செய்து கண்ணில் வேலை செய்யுதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போனேன், அப்புறம் எனக்கு பிடிக்கல வந்துட்டேன் அப்படி சொன்னேன். அப்படியே அப்போ எனக்கு ஒரு இக்னைட் ஆச்சு, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இருந்தேங்க மேடம், எனக்கு விவேகானந்த் ஒரு இன்ஸ்பிரேஷன் மேடம். நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களை பற்றி பாடம் படிக்கும்போது நம்ம தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது

0: கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் ஹேண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். பேசிக்கலி நான் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர், இங்கே யாரும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரல, தொடர்ந்து வரலன்னா ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் வந்து சாத்தியம் இல்லை கண்டினியூ பண்ணுறது. ஸோ நான் அவன் கடுமையாக சத்தம் போட்டேன், ஏன் வரல, 3 days ரொம்ப வேல்யூபிள் டைம் பா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, கிளாஸ்க்கு போனேன், அங்கே வந்து ஃபுட்டில் வந்து அழுத்துனா தலையில் வேலை செய்து கண்ணில் வேலை செய்துன்னெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போனேன், அப்புறம் எனக்கு பிடிக்கல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி அப்போ எனக்கு ஒரு இக்னைட் ஆச்சு, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இருந்தேங்க மேடம், எனக்கு விவேகானந்த் ஒரு இன்ஸ்பிரேஷன் மேடம். நான் 4th standard எங்களை பற்றி பாடம் படிக்கும்போது நம்ம தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த பையன் சொன்னோன்னு எனக்கு ஒரு இக்னைட் ஆச்சு, நான் அங்கே போய் சேர்ந்தேங்க மேடம். அங்கே சென்டருக்கு போனேன், மனவளக்கலை சென்டர், ஒரு தவ மையம், வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தவ மையம். அங்கே ஒரு பொறுப்பாளர் காசி ஐயான்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதே அவர் தான், அங்கே போய் ஜாயின் பண்ண.
1: ஓ சரி, உங்களுக்கு அப்படிதான் யோகம் வந்தது உங்ககிட்ட?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: பொதுவாக யோக கலை கற்றுக்க போயிருக்கீங்க, அது உங்க லைஃபாகவே ஆயிடுச்சு.
0: ஆமாம், அது அப்படியே இம்பாவிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே என்னோட இதுல எல்லாம் பிஃபோர் மேரேஜ் அப்போ என்னோட டைமிங் எல்லாம் அதில் தான் இருக்கும். ஈவினிங் 6 to 8, 9, 10 இந்த மாதிரி அதுலேயே தான் நம்ம வாழ்க்கை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல குலாம் அமைஞ்சது, எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
1: உங்களை பத்தி நம்ம லிசனர்ஸ்க்கு அறிமுகப்படுத்த வேண்டிய சமயம் சார். அதாவது பொதுவாக நம்ம இங்க கெஸ்ட் வராங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் சார், மூத்தோருக்கான நிகழ்ச்சின்னு நம்ம சொல்றோம், வர மூத்தோர் எல்லாம் இளையோரா இருக்காங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. இப்ப அதோட சீக்ரெட் பிஹைண்ட் தட் இளமை வந்து நீங்க சொல்லிட்டீங்க. மனவளக்கலை,
0: மனவளக்கலை தான்
1: எல்லாருமே கத்துப்பாங்க, அதை பிராக்டிஸ் பண்ணணும். சரி, முதல்ல உங்களுடைய இளமை பருவத்துக்கு வரும், நீங்க வந்து எந்த ஊர், எந்த ஊர்ல பிறந்தீங்க, எங்க படிச்சீங்க எல்லாம் சொல்லுங்களேன்.
0: என்னோட சொந்த ஊர் வந்து தாலக்கரை நல்லிக்குண்டன் பாளையம் பொள்ளாச்சி வட்டாங்க மேடம். என்னோட படிப்பெல்லாம் டி காளிப்பாளையம்னு ஒரு வில்லேஜ், அங்கே என்னுடைய 10th வரைக்கும் அங்கே இருந்தேன், SSLC அங்கே முடித்தேன்.
1: ஒரு கிராம வாழ்க்கை எப்படி இருந்தது?
0: ரொம்ப அமைதியாக இருக்கும் மேடம், எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, அமைதியாக காலையில் இருந்தோமா ரேடியோ கேட்போம், காலையில் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் உரிமை அதிலிருந்து போடுவோம், அதிலிருந்து காலையில் அதில் தான் தொடங்கும். காலையில் அப்புறம் புறப்பாடு, உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுன்னா ஒரு 3 kilometers, 3.5 kilometers நடக்கணும், பஸ் வசதி எல்லாம் கிடையாது. எங்க வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜ், அது எங்க ஊர் வந்து தாலக்கரை நல்லிக்குண்டன் பாளையம். நான் படிச்சது டி காளிப்பாளையம், அங்கதான் 10th வரைக்கும் உயர்நிலை பள்ளி இருந்துச்சு. சோ நான் அங்கதான் நடந்து போவோம், நடந்து போயிட்டு நடந்து வருவோம், அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு இடம் இருக்கு, எல்லாருமே கிளம்பி வந்து அந்த டயத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகி எல்லாரும் சேர்ந்துருவோம், அப்படி பேசிக்கிட்டே நடப்போம், சினிமா கதை அந்த கதை இந்த கதை பேசிக்கிட்டு போயிட்டு முடிச்சுக்கிட்டு இப்படி வந்துருவோம் மேடம். அப்போ வந்து அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதையே எடுத்துட்டு போகணும், அது எதுவும் கிடையாது,
1: கவலையும் இல்லை,
0: எந்த கவலையும் கிடையாது, நிம்மதியா இருப்போம். காலையில இருந்தா இயற்கையோட வாழ்க்கை, காலையில வயல் இருக்கும் எங்க வீட்டுக்கு முன்னாடி, அதெல்லாம் வேலை செய்வாங்க, அதெல்லாம் பார்ப்போம். எங்க ஃபாதர் வந்து டெய்லருங்க மேடம், ஒரு வில்லேஜுக்குமே அவர்கிட்ட தான் தைப்பாங்க. ஆமா, அந்த ஒரு ஃபுல் வில்லேஜ் அவங்க தான் அசிஸ் பண்ணுவேன் அப்பா.
1: உங்களுக்கும் தெரியும்
0: டெய்லரிங்ல எங்க அப்பா என்ன விடல. ஆமா, அது வந்து கேட்டுக்கிட்டதுக்கும் கூட வேண்டான்ட்டாரு, வேண்டாம் நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், படிக்கணும் படிக்கணும்.
1: நீங்க 10th வரைக்கும் அங்க படிச்சீங்களா?
0: ஆமா, டி காளிப்பாளையம்
1: அங்க தான் படிச்சீங்க?
0: ஆமாங்க.
1: சரி, படிச்சு முடிச்சிட்டு அப்புறம்
0: 11th 12th போகல, நேரா பாலிடெக்னிக்ல.
1: அப்ப பாலிடெக்னிக் எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்
0: அப்படிங்கிறதுனால போனோம்.
1: எங்க படிச்சீங்க?
0: ஆச்சிமுத்து பாலிடெக்னிக் பொள்ளாச்சி. ஊர்ல இருந்து பஸ்ல வந்துட்டு போயிட்டு படிச்சுக்கிட்டு வந்தோம்.
1: முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா?
0: முடிச்சு ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஆக்சுவலாங்க மேடம், ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், நீங்க பாஸ் பண்ணி ஆகணும்.
1: அப்படியா?
0: ஆமா, பாஸ் பண்ணாதான் டிப்ளமா வாங்க முடியும். அந்த மாதிரி கமர்சியல்
1: எப்பவுமே இருந்ததா?
0: டிப்ளமா இன் கமர்சியல் பிராக்டிஸ் அதான் எப்போ இப்போ எடுத்துட்டாங்க, இப்ப இல்ல. அப்படி ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருந்துச்சு, ஆர்ட்ஸ் குரூப். ஆக்சுவலா நான் அப்ளை பண்ணது மெக்கானிக்கலுக்கு, எனக்கு சயின்ஸ்லயும் மேத்ஸ்லயும் மார்க் அதிகம்ங்கிறதுனால மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணேன். பட் எனக்கு அங்க குரூப்பிங் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆர்ட்ஸ் குரூப்ல போட்டாங்க. அதுல இது ஒரு சப்ஜெக்ட். ஆக்சுவலா நான் 7th படிக்கும் போதுங்க மேம், எனக்கு டிராயிங் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் நாகராஜன் சொல்லிட்டு, அவங்க ஒரு வகுப்பு நடத்தும் போது ஒரு சின்ன பாசர் பை கமெண்ட் மாதிரி, இப்பெல்லாம் பார்த்தா இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நோட்ஸ் போடுற மாதிரி படிக்க முடியாத மாதிரி கிறுக்கல் மாதிரி ஒரு படிப்பு இருக்குதுப்பா, படிப்பாங்க யாராவது பேசினாங்கன்னா எழுதுவாங்க, அப்படியே வெர்பேட்டமா அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு ஒரு அப்படி கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு இதை படிக்கணும், இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி அப்ப நினைச்சேன் நான் 7th படிக்கும் போது. ஆனா முடிச்சுட்டு வந்து நான் அதே சப்ஜெக்ட் இருக்கிறதுல ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஓ, ஆனா ரொம்ப பிடிச்சுதான் ஜாயின் பண்ணி.
0: சிச்சுவேஷன் அந்த மாதிரி,
1: நம்ம சாய்ஸ் இல்ல உங்களுக்கு,
0: வேறக்கு அப்ளை பண்ணாம விட்டுட்டேன், அப்ப பெரிய ஒரு எக்ஸ்போஷர் இல்ல. நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன், அப்புறம் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது, இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம்

0: சிரமப்பட்டோம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி வெளியே போய் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து.
1: ஷார்டன் உங்க கரிக்குலம்லயே இருந்ததுன்னு சொன்னீங்க, அதனால அதுக்கு ஒரு தனி கிளாஸ் நீங்க போகல. ஆனா அப்ப எல்லாம் வந்து டைப்ரைட்டிங் ஷார்டன் கத்துக்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்டா இருந்தது.
0: கண்டிப்பா
1: இல்லையா, அப்பா வீட்லயே அனுப்புவாங்க, வேலைக்கு அப்ளை பண்ணாலும் அது ரொம்ப தேவைப்பட்டதா ஒண்ணு இருந்தது. அதுதான் பேசிக் குவாலிபிகேஷனா அது ஒண்ணு வேணும்.
0: அதுதான் இல்லையா, ஸ்டெனோகிராஃபி வந்து இப்பவுமே வந்து டிமாண்டிங். நீங்க கரண்ட் சுச்சுவேஷன்லயும் டிஎன்பிஎஸ்சில நீங்க ஒரு ஸ்டெனோகிராஃபி இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கும், ஈஸியா உள்ள வந்துடலாம்.
1: நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதினா உள்ள வந்து.
0: ஆமாங்க, முதல்ல 10A1 சொல்லிட்டு ஒரு டெம்பரரி சர்வீஸ் எடுப்பாங்க, அதுல போனேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சில வந்துட்டேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன்னு செலக்ட் ஆயிட்டேன். எங்க நான் வேலை பார்த்தனோ அங்கேயே கன்ஃபார்ம் ஆனேன்.
1: ஸோ உங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்க சார்?
0: ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கூடலூர், நீலகிரி மாவட்டம்.
1: பிடிச்சு போனீங்களா, ஊரை விட்டு போறீங்க?
0: இல்ல, ரொம்ப பிடிச்சு போனேன். எங்களுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து தொடர்ந்து 3 மாதம் மழை பெய்யும் அப்படி சொன்னாங்க. அதனால என்ன இருக்கட்டும், எனக்கு நேச்சரோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்தே நமக்கு ஆனமலை ஹில்ஸ் அந்த ஏரியாவிலேயே இருந்து பார்த்து பொள்ளாச்சியில இருந்துட்டதுனால நேச்சரோட இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் மலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி
1: நினைச்சேன்.
0: சின்ன வயசுல
1: எந்த வருஷம் சொல்லுங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்?
0: 1986 ஏப்ரல்.
1: ஓகே, போய் ஜாயின் பண்ணியாச்சு?
0: ஜாயின்
1: பண்ணிட்டேன். 22 தான், ஒரு சின்ன பையன் தான். புதுசு வேலை, வேலை உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? அந்த ஊரும் நீங்க போன இடமும் உங்களுடைய முதல் பணியும் என்ன கத்து கொடுத்துச்சு?
0: வேலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது டோட்டலா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரியா இருந்துச்சு. அங்க போய் வேலை செஞ்ச ஆபீசர்ஸ், நான் யார்கிட்ட வேலை பார்த்தனோ அந்த ஆபீசர்ஸ் ரொம்ப அகாமடேட்டிவா இருந்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க, இப்படி இருக்குது இப்படி இருக்கு பார்த்து செய்யணும், எங்க எதை தேடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமா சவுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுத்த விஷயமே எதுக்குமே பரபரப்பாகாத, எதை எங்க தேடினா கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேனா போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படி சொல்லி அந்த டெக்னிக் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த அளவுல எனக்கு, ஏன்னா சட்டம் நான் படிக்கல, ஆனா சட்டத்துல எங்கெங்க எதை பாக்கணுங்கறத அவர் சொல்லி கொடுத்தாரு.
1: கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்பவே?
0: கொஞ்சம் சட்டம் சார்ந்த விஷயம் எல்லாம் தெரியலன்னா நம்மளால தொடர்ந்து அங்க வேலை பார்க்க முடியாது, நம்ம கட்டாயமா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
1: அது வந்து நீங்க நீதித்துறைன்னு சொன்னா அப்ப கோர்ட்லயே தான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்? அது இல்ல,
0: ஆமா கோர்ட்ல தான். என்னோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னன்னா, ஜட்ஜ் வந்து தீர்ப்புகளை டிக்டேட் பண்ணுவார், ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் டேக் டவுன் பண்ணி காப்பி பண்ணி, அப்போ டைப் ரைட்டிங் தான், டைப் ரைட்டர் வச்சு டைப் பண்ணி, இல்ல டைம் தருவாங்க, சஃபிசியண்டா கொடுப்பாங்க. ஒரு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு கான்ஃபிடென்சியல் நேச்சர் ஒர்க் தான், ஜட்ஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் தெரியும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது. ஸோ கான்ஃபிடென்சியலா இருக்கணும்,
1: வச்சுக்கணும்.
0: ஆமா, இந்த ஜாபுக்கு முக்கியமான தேவை இது,
1: அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: நீங்க அடுத்த பணி வேற ஏதாவது மாத்திக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்ல இதுலயே தொடர்ந்தீங்களா?
0: எனக்கு ஷார்ட் ஹேண்ட் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சு போச்சு, அப்புறம் நான் இதுலயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோம், கீழே போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அப்புறம் பரவாயில்ல இங்கேயே இருப்போம், என் நண்பர்கள் நிறைய கிடைச்சிட்டாங்க அந்த ஊர்ல. எனக்கு என்ன ஷார்ட் ஹேண்ட் சொல்லி கொடுக்க போனேன், அங்கே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய கிடைச்சாங்க. அந்த ஊர் வித்தியாசமான ஊருங்க மேம், கூடலூர். மிக்சடு கல்ச்சர், எல்லாருமே இருப்பாங்க, கேரளைஸ் இருப்பாங்க, கர்நாடகால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து இருப்பாங்க. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாண்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு,
1: கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். 86ங்கும்போது ரொம்ப எளிமையான லைஃப் தான் இல்லையா, யாருக்கும் பெருசா வசதிகள்னு ஒன்றும் பெருசா இருக்காது, ரொம்ப சிம்பிள் லைஃப் தான். ஒரு மலை கிராமம் தான் அது இல்லையா, பெரிய ஊர் இல்ல, கிராமம்,
0: ஒரே ஒரு ரோடு தாங்க மேம் ஊரு. இந்த ரோட்ல இருந்து ஒரு ரோட்ல ஆரம்பிச்சு
1: அதுல ஒரு கோர்ட்,
0: அதுல ஒரு கோர்ட் இருந்து,
1: கோர்ட் எவ்வளவு பெருசு இருக்கும், சின்ன கோர்ட்,
0: சின்ன கோர்ட் தான் மேம்.
1: நீங்க அதை என்ன சொல்வீங்க,
0: ஜாயின் பண்ணும்போது சப் டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் இருந்தது. அப்புறம் அதுக்கு மாறிடுச்சு, மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆச்சு. இப்பெல்லாம் பிரிஞ்சிருச்சு, சிவில் சைடு பாக்குறது, கிரிமினல் சைடு பாக்குறது ரெண்டுமே இருந்துச்சு. அப்போ இப்போ ரெண்டு தனித்தனி கோர்ட் எல்லாம் ஆயிடுச்சு.
1: அதுக்கப்புறம் அதுக்கான கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பெரிய ஊருக்கு, கோயம்புத்தூருக்கு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது அவங்களுக்கு?
0: நான் வர்ற மாதிரி இருக்காது, என்னோட நேச்சர் அந்த மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் ஆபீசர் அக்கம்பனி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா வருவோம், மேக்ஸிமம்.
1: ரொம்ப பிடிச்சு பண்ணீங்களா அந்த வேலையை?
0: ஆமா ஆமா.
1: எத்தனை நீதிபதிகளை பார்த்திருப்பீங்க?
0: ஏறக்குறைய ஒரு 25-26 நீதிபதிகள் பார்த்திருப்போம்.
1: அங்க இருந்த அட்வொகேட்ஸ் எல்லாமே லோக்கல் எய்ட்ஸா தான் இருப்பாங்களா?
0: லோக்கல்ல இருப்பாங்க, இங்கிருந்து நீலகிரியில இருந்து வருவாங்க, கேரளால இருந்து வருவாங்க, எல்லாம் வித்தியாசமா வருவாங்க.
1: எவ்வளவு வருஷம் சார் அது அந்த பணி அங்கேயே கூடலூர்லயே?
0: கூடலூர்ல 8.5 இயர்ஸ்.
1: அப்புறம்
0: அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்
1: ட்ரான்ஸ்ஃபர்.
0: ஆமா,
1: விருப்ப ட்ரான்ஸ்ஃபர்.
0: ஆமா, நான் கேட்டு வந்தேன், எனக்கு ஆக்சுவலா மேரேஜ் நிச்சயம் பண்ற அன்னைக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க கோயம்புத்தூருக்கு.
1: ஓகே, பொண்ணு இந்த ஊரா?
0: பொள்ளாச்சிங்க மேம்.
1: அவங்க சரி, அதனால நீங்க கரெக்டா வந்துட்டீங்க.
0: ஆமா,
1: சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ள இந்த ஊரா இருந்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இல்ல, அவங்க அதுக்கு தயாரா இருந்தாங்க.

0: மாமனார் வந்து அங்கேயே கொடுக்குற மாதிரி தயாராக இருந்தாங்க. ஆனால் முதல்ல நான் அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தேன், ஒருத்தர் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு.
1: அப்புறம் கோயம்புத்தூர்லேயே தான் ஃபுல்லாக இருந்தீங்களா
0: 25 இயர்ஸ்? அப்புறம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மேடம் டாப் 5 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. சீனியர்ஸ் டாப் சீனியர் 5 சீனியர்ஸ் வந்து தமிழ்நாடு போகிற எங்கே வேணால் போடுவாங்க. அந்த மாதிரி ஹைகோர்ட்லேருந்து போஸ்டிங் போடுவாங்க. நான் அந்த வகையில் திருப்பூர் போனேன், நாமக்கல், கரூர். கரூரில் ரிட்டையர்ட் ஆனேன்.
1: ஓ, எல்லா ஊரும் போயிட்டீங்க?
0: ஆமாம்.
1: எவ்வளோ ஒரு 4-5 ஊரில் சர்வீஸ் போட்டாச்சு இல்லையா? நல்ல. எத்தனை வருஷம் சர்வீஸ் டோட்டல் சர்வீஸ்?
0: 38 இயர்ஸ்.
1: 38 இயர்ஸ் ஆஃப் க்ளோரியஸ் சர்வீஸ் இல்லையா? உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது மனநிலை எப்படி இருந்தது? எந்த வருஷம் ரிட்டையர் ஆனீங்க அதை சொல்லுங்களேன்.
0: 2024 ஜூன் மேம்.
1: உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரிட்டையர்மெண்ட் ஹாப்பியாக எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது?
0: இல்லை, எனக்கு போதும், நம்ம விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு வந்துடலான்னு தான் இருந்துச்சு. எனக்கு 25 இயர்ஸில் நான் இந்த யோகாக்குள்ளே போனதுலேருந்து தனியாக ஒரு அதில் டெவலப் ஆகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம முடித்த உடனே நம்ம வந்துடணும், சொசைட்டிக்கு ஏதாவது யோகா மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டைம் வந்துருச்சு அடுத்த ஏரியாக்குள்ளே போகிறதுக்குங்கிற அந்த ஒரு ஜாலி மூட் தான்.
1: ஜாலியாக தான். சரி, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன்.
0: மிஸ்ஸஸ் சந்திராங்க மேம், அவங்க பொள்ளாச்சி தான். அவங்க
1: ஒர்க் பண்ணுறாங்களா?
0: அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். பையன் முகுந்தன் மேம், அவங்க இப்போ ராபர்ட் போஷில் ஒர்க் பண்ணுறாருங்க. கிருணத்தம் மேரீடு. மருமகள் வந்து மோகன கவிதா, அவங்க பொள்ளாச்சி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து கிருபா சங்கரி, அவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஃபோசிஸ், காலப்பட்டியில். மாப்பிள்ளை வந்து சிவகுமார், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்டாக இருக்கார்.
1: பேரம்பேத்தி எடுத்துட்டீங்களா?
0: அது மூணு பேர் இருக்காங்க.
1: வெரி நைஸ்.
0: பையனுக்கு ஒரு பொண்ணுங்க மேம், தான்வி பேர். பொண்ணுக்கு ஒரு பொண்ணு யாஷ்மி பேரு. அதுக்கு இப்போ ஒரு 10 மந்த்ஸ் ஆச்சு அவனுக்கு. முகில் ஆரியன் சொல்லி ஒரு பையன்.
1: ஸோ சந்தோஷமான குடும்பம், குழந்தைங்களோட பேத்தி குழந்தைகளோட. பேரன் பேத்தி குழந்தைகள்னா ஸ்பெஷல் தானே. நம்ம குழந்தைங்களோட பேரன் பேத்திங்கிறப்ப இன்னும் ஒரு நாட்டு இன்னும் கூட கூட அன்பு எல்லாம் இருக்கும்.
0: நம்ம குழந்தைங்களுக்கு கூட அந்த அளவுக்கு. ஏன்னா
1: அந்த பருவத்தில் வந்து நம்மளே பிஸியாக இருந்திருப்போம். 1000 கஷ்டம், வேலை பழுவூர் வந்திருக்கோம், எத்தனையோ வீட்டு கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும். அது ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம் குழந்தைங்க. பேரன் பேத்தி வரும்போது இன்னும் கூட அட்டாச்சா இருக்கும்
0: இல்லையா? நிறைய ஒரு பாசமா அன்பா நம்மளே வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறது தெரியுது.
1: அப்ப அத பசங்க கவனிச்சு சொல்லுவாங்க, இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க, பேரம்பத்தின் வரும்போது மட்டும் இவ்வளவு லீனியன்டா, அவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்கானா அப்படின்னு எல்லாம்
0: கேட்பாங்க
1: இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடிய இதுதான். பட் என்ன பண்ணுறது, அவங்க ஸ்பெஷல் தான். நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்கும் போது ரொம்பவே ஸ்பெஷல் தான். இப்ப உங்களுடைய வேலைக்கு வருவோம். நீங்க வந்து வெறும் அந்த டைப்பிங் பண்ணி கொடுக்கறதுன்னா கூட நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களையும் கேஸையும் பார்த்துருப்பீங்க. கான்ஃபிடென்ஷியலாக தான் இருந்திருக்கு உங்ககிட்ட. இப்போ எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்களேன் சார். உங்கள் மனநிலை, ஏதோ ஒரு டைப் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன்.
0: அது என்னோட டைப் பண்ண மேட்டர் எதுவுமே நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கான்ஃபிடென்ஷியல்ங்கிறதுனால.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் உங்களால சொல்ல முடியாது, இருந்தாலும் சுவையான சம்பவங்கள்
1: அது சொல்லலாம். மக்கள் நீதிமன்றம்னு ஒன்று அடிக்கடி நடத்துவாங்க மேடம். நான் இருந்தப்ப என்னோட டீம் போட்டு தொடர் மக்கள் நீதிமன்றம், எஸ்பெஷலி ஃபேமிலி கோர்ட் மேட்டர்ஸ், அது மட்டும் ஒரு வாரம் நடந்துச்சு தொடர்ந்து. அதில் எப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ப்ரிசைட் பண்ணாங்க, நாங்கள் அவங்களுக்கு அசிஸ் பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வாரம் நடந்துச்சு, ஒரு வாரத்தில் விதவிதமான தம்பதிகள் வந்துட்டு அநேகமாக நிறைய விவாகரத்து தான் ஆகி போனாங்க. எங்களை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி, கோர்ட்ல நாள் ஆகும் நடக்கிறதுக்கு, அங்கே நாங்களே இது பண்ணி போறோங்கிற மாதிரி பண்ணி அங்கே முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், அப்பீல் கிடையாது. அதுக்கு பிறகு இதுல க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஜுடிஷியல் லைன்ல போனா அப்பீலபிள், இது நாட் அப்பீலபிள். அந்த மாதிரி
0: இப்பவும்
1: அப்படிதான், நீங்க வந்து ஒரு சமரசத்துக்குள்ள போய் நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பீல் கிடையாது. அப்ப நிறைய பேர் லிஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு தம்பதி ஒரு அவர் சென்னையிலேருந்து வந்திருந்தார், அந்த பொண்ணு வந்து இங்கே லோக்கலில் ஒரு வில்லேஜ், அவர் மட்டும் தனியாக வந்திருந்தார். இந்த பொண்ணு அவங்க டாக்டரு, ஒரு 3 வயசு 2.5 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. அப்புறம் அவங்க தாத்தா

0: பாட்டி பெண் சைடில் இருந்து ஒரு சைடில் நிற்கிறாங்க, இந்த சைடில் நிற்கிறாங்க, இந்த சைடில் இருக்குது, உள்ளே வந்து சேம்பரில் ஜட்ஜ் அவங்க ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பையனும் அந்த பொண்ணும் அடிக்கடி ஐ கான்டாக்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு பார்த்தாலே ஏதோ அவங்களுக்கு கண்ணில் பேசிக்கிறாங்கங்கிறது புரியுது. அப்போது நான் என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்க எந்த கேஸுன்னு கேளுன்னு கேட்டேன். அப்போ கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ரெண்டு சீட்டு காலி பண்ணேன், அந்த பையனையும் அந்த அம்மாவையும் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சிரு, அந்த குழந்தை கூப்பிடணும், அவங்க தாத்தா படிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வை அப்படின்னு சொன்னேன். அவங்க போய் கூப்பிட்டோடனே அவங்க பேரண்ட்ஸும் கூட வந்தாங்க. இல்லை இல்லை, கேஸுக்கு இருக்கிறவங்க தான் வரணும், நீங்கள்லாம் அங்கே வந்து இருக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா சேர்த்து வச்சிடலாமே அதுக்காக. அப்போ லஞ்ச் பீரியட் வரும்போது லஞ்ச் நாங்கள் விட்டோம், அப்போ போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு குழந்தை கூட போகல, குழந்தை போகவே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிட்டாங்க குழந்தைய விட்டுவிட்டு. ஆமாம், போயிட்டு அப்புறம் குழந்தைக்கு அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றாரு அந்த குழந்தைக்கு. அப்புறம் போய் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஐஸ்கிரீம் வச்சு அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் ஆஃப்டர்நூன் செஷனில் உள்ளே கூப்பிட்ட உடனேங்க மேம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டாங்க. நான் ஜட்ஜிக்கிட்ட தப்பாக சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, என்னப்பா நீ என்னமோ சொன்ன, இங்கே இன்னமும் வேற மாதிரி இருக்குது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அக்யூஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க, இனிமேல் வாழவே முடியாதுன்னு
1: பேசுகிறேன்.
0: எனக்கு இது என்ன, காலையில் பார்த்தது நிஜமா, இப்போ பார்க்கறது நிஜமானு இருந்துச்சு. அப்படி இல்லைங்க, இதெல்லாம் இருந்தது தான் அப்படின்னு அப்புறம் உட்காந்து பேசினார். பேசும்போது கண்டுபிடிச்சாரு அந்த பேரண்ட்ஸ் இல்லை, அந்த பொண்ணோட அண்ணாவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் ஈகோ, அந்த பையன் அப்பாவோட தான் இருக்கிறான், அந்த பையன் வரல. அதை கண்டுபிடிச்சிட்டாரு பேசி பேசி. அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இப்படி கண்ணிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க, பாடி ஜெஸ்டர்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க என்ன உண்மை பேசுறாங்களா போய் பேசுறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சொன்னாரு, இல்லை இருக்கட்டும், நான் நாளைக்கு கூட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேப்பர் கொடுத்தாரு. நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒரு ரூம் இருக்குது அவருக்கு தனியாக, நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு இவ்வளோ அக்யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த நீங்கள் அக்யூஸ் பண்ணது எல்லாம் எழுது. ரெண்டு பேரும் ஒரு டேபிள் இருக்குது அங்கே, அதெல்லாம் கொடுத்துட்றாரு. ரெண்டு சேர்லாம் போட்டு உட்கார வச்சு ஹஸ்பண்டு ஒய்ஃப் மேலே எழுதணும், ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மேலே எழுதணும், எழுதிக்கிட்டு வாங்க நான் ஹாஃப் அன் அவர் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்தாரு. ஹாஃப் அன் அவர் கழிச்சு கூப்பிட்டா அந்த பொண்ணு கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, அழுது, பேப்பர் பிளாங்காக இருக்குது, ரெண்டு பேருமே ஒன்றும் எழுதல. வந்தாங்க, அதான் சொன்னார் அவர், இதுதான் லைஃபு, சும்மா பேருக்கு அக்யூஸ் பண்ணியிருப்பான், எழுதுனா வராது, ஏன்னா அப்படி எழுத வராது அவங்களுக்கு, இதுதான் உண்மையான புரிதல் நீங்கள் வந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் வர சொல்லி, இந்த பையன் சென்னையிலேருந்து வந்திருக்கு, நான் நாளைக்கு கேஸ் போடுறேன், இது எங்கள் லாட்ஜெல்லாம் தங்க வேணாம், நீ மாமனார் தானே, உரிமை இருக்குது அந்த பையனுக்கு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு, கூட்டு பையனுக்கு விருந்து போடு, இன்னைக்கு நைட்டெல்லாம் ஒன்றா சாப்பிடட்டும், எல்லாம் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு எல்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த பையனையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், யார் அவங்க அமைச்சர்னையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அவங்க கூப்பிட்டு போட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்தோடனே அப்புறம் அவங்க யார் சேர விடாமல் தடுக்கிறான்னு பார்த்தா அவங்க அண்ணா தான். அவங்க கூப்பிட்டு வச்சு, நீ உன் ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் உன் சிஸ்டர் வந்து குழந்தையோட ஹஸ்பண்ட் கூட எல்லாமே இருக்குது, கொஞ்சம் கூட உறுத்துலே அவனுக்கு ஒரு நாள் கூடன்னு சொல்லி, எதுனாலும் கோச்சிக்கிறா, அதெல்லாம் நீமே கோச்சிக்க மாட்டேன், அந்த பொண்ணு என்ன என்னாலும் நீ சொல்ற மாதிரி கேட்டுக்கிறேன், எல்லாம் ஒரே பாசம் ஆயிடுச்சு, சேர்ந்துட்டாங்க.
1: சோ சுமூகமா அதை முடிச்சு கொடுத்துட்டு.
0: ஆமா, அது இப்பவும் நினைச்சாலும் ஒரு சந்தோஷம்,
1: சேர்த்து கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா, ஆனா நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, நிறைய பிரிஞ்சு போனதுதான் வருத்தமா இருக்கும்.
1: ஒரு பந்தத்துக்குள்ள வந்துட்டு பிரியும் போது, நிரந்தரமா அது பிரியறாங்கும் போது நமக்கு கஷ்டம். ஏதோ ஒரு கோபதாபம், ஒரு வாரம் பேசாம இருந்தாங்க, ஒரு மாசம் பேசாம இருந்தாங்க, இது நிரந்தரமா போச்சு, அது பார்க்கும்போது நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு லூப் கிடைக்காது அவங்க சேர்றதுக்கு, அப்படிதான் நீங்க
0: பார்த்தீங்க,
1: கிளிமே அப்படிதான்
0: பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு இன்சிடென்ட்.
1: ஒரு
0: டிராஃபிக் கோர்ட் ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்லி டிராஃபிக் அஃபென்சஸ் மட்டும் டீல் பண்ணுற கோர்ட்.
1: ஓகே சார்.
0: அதில் ஒரு பஸ் டிரைவர் ஆக்சிடென்ட்டு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, கேஸ் நடக்குது, கேஸ் நடந்ததில் எவிடன்ஸ் இல்லை, அதனால அவர் விடுதலை ஆகிட்டார். அது ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க, அதில் என்ன பார்ப்பாங்கன்னா நெக்லிஜென்ஸ் தான் பார்ப்பாங்க.
1: அதாவது ஆக்சிடென்ட்
0: பண்ணவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஸ்ஸோட டிரைவர் மேலே கேஸ் போட்டாங்க. கோர்ட் என்ன பார்க்கணும்னா நெக்லிஜென்ஸ் இருக்கா, இவரோட நெக்லிஜென்ஸ்ல தான் அது நடந்ததுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் நெக்லிஜென்ஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, எவிடன்ஸ் கொடுக்க வரல ப்ராசிக்யூஷன் கேஸில், அதனால விடுதலை ஆயிட்டார். ஆனால் அந்த ஆள் விடுதலையான பின்னாடி சந்தோஷப்பட்டு போயிருக்கணும் தானே, போகல, வாரத்தில் ஒரு நாள் வந்து கோர்ட்டில் நிற்பான், நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்னை ஜெயிலுக்கு போட்டுடுங்க, என்னை தப்பு பண்ணிட்டேன் ஜெயிலுக்கு போட்டு. அது வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ்.

0: கேஸ். ஆமாம், அப்படி ஒரு கேஸ் வந்துச்சு. அது
1: கோர்ட்டு வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு அவரை விடுதலை பண்ணி கூட அவருக்கு
0: மனசாச்சு
1: இடம் கொடுக்கல. பாருங்க எப்படி இருக்கு.
0: அந்த மாதிரி ஒரு கேஸ்
1: அதை பார்த்துருக்கீங்க.
0: அதை பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு கேஸ் இருக்குங்க மேம். அது வந்து ஒரு மதருக்கும் அவனுடைய யங்கர் சன், அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, நிறைய தோட்டம் வச்சுருக்காங்க வீட்டில். மதரும் அவங்க லாஸ்ட் சன்னும் ஒன்றா இருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் அம்மா கூட இருக்கான். மற்றவங்கெல்லாம் வேற பிரதேசெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. அம்மாவும் பையனும், கடைசி பையனும், இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இதுவும் நைட்டில் பிரச்சனை ஆகுதுங்க மேம். ரெண்டு வீட்டில் வாக்குவாதம் ஆகுது. அவங்க அம்மா அந்த அருவல் மனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஏதோ காய அறிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவன் கோபத்தில் அதை எடுத்து அவங்க அம்மா மண்டையில் அடிச்சிட்டான் கோபத்தில், தலையில் அடிபட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலெலாம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன லெவலுக்கு போயிடுச்சுன்னா கொலை முயற்சின்னு சொல்லி கோபத்தில் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த கேஸு இதுக்கு வந்துச்சு, ட்ரையலுக்கு வந்துச்சு கேஸ். அந்த பையன் உள்ளே போனதுலேருந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணவே இல்லை, எல்லாரும் போய் சொல்லியும் அப்ளை பண்ணல. நான் உள்ளே இருக்கேன், கேஸும் என்ன ஆகுதோ ஆகட்டும்னு சொல்லிட்டு கேஸ் நடந்தது. அந்த அம்மா சாட்சி சொல்றதுக்கு வருது. அந்த அம்மா பார்த்தா அவ்வளோ ஒரு வயசான அம்மா, நல்ல பழமா இருக்காங்க, நல்ல அத்தனை பேர் சொல்றாங்க இந்த அருவாள் மணியில் நீயே தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லு. ஈவன் ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்தே சொல்கிறாங்க, ஏன்னா பாவமாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா மேலே வருது, சாட்சி சொல்கிறதுக்கு சொல்ல சொல்லி கேட்குறோம், நடந்தது அப்படியே சொல்லுது. அந்த பையன் எந்த சலனும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். கேஸில் என்ன ஆகுனா அவனுக்கு எகென்ஸ்டாக போயிட்டு இருக்கு. அவன் எந்த சலனும் இல்லை. இந்த அம்மா எல்லாம் சொல்லிட்டு கீழே போகுது. கீழே போனவுடனே அந்த பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுவுது. அப்போ நான் கூட கேட்டேன், அத்தா ஏன் அதான் இப்படி பண்ணீங்க, சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இல்லை தம்பி சத்தியமாக சொல்லுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில், அப்புறம் எப்படி போய் சொல்றது. கொடுத்தாங்க. அந்த பையன் அப்பீல் எல்லாம் போகலை, ஒரு வருஷம் உள்ளே இருந்தான், ஜெயிலில் இருந்தான். ஒரு முறை நான் ஜெயிலுக்குள்ளே நான் ஜட்ஜஸ் கூட உள்ள இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன், செக்கிங் போவோம். அப்போ போகும்போது அங்கேருந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறோம் அந்த பையன். அவன் போய் பேசினேன்
1: ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அதை நினச்சி வருந்துறாங்க.
0: அவன் உள்ளே இருக்கிறதுக்கு சந்தோஷம் தான் பட்டான். எங்கள் அம்மா உண்மை சொன்னது கரெக்டு தாங்க, பொய் சொல்லியிருந்தாங்கன்னா கூட எங்கள் அம்மா பொய் சொல்லிடுச்சுன்னு நான் நினைப்பேன். எங்கள் அம்மா என்றைக்கும் பொய் சொல்லாதுங்க
1: நஷ்டங்களை.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள் நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.
3: இன்று இரவு 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணி சுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு கேட்க போகிறீங்க வசந்த இல்ல மகளோத்தோழி. ஹளோத்தோழி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். கால் பண்ணுங்கள் 2312 2103 இல்லைனா 2317 04 இந்த நம்பரில் 0422 இணைப்பெண்களோட சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம், தோழிகள் மட்டும் கால் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, உடை விஷயத்தில் சிக்கனம் பார்ப்பது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் முதல்லலாம் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் எடுத்து தருவாங்க வீட்டில எல்லாம். பட் இப்போல்லாம் வந்து ஷாப்பிங் வாரம் வாரம் ஆனால் ஷாப்பிங் போகிறோம், என்ன வேணாலும் வாங்குகிறோம், நம்ம பணம் வந்து செலவாகிறத பற்றி கவலையே படாமலாம் வந்து

ட்ரெஸ் வாங்குகிறோம். ஸோ உடை விஷயத்தில் சிக்கனம் பார்ப்பது சரியா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
0: வசந்த இளம் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும் மகளு தோழி. இப்போ வந்து நம்ம கேட்டிருந்தாலே உடைகள் விஷயத்தில் சிக்கனம் ரொம்ப முக்கியமாக அவசியமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அது சரியா அப்படிங்கிறத நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: விஜயலட்சுமி மேடம்.
0: விஜயலட்சுமி சொல்லுங்கள். விஜயலட்சுமி, உடை விஷயத்தில் சிக்கனம் பார்ப்பது சரியா?
2: சரி, அந்த காலத்துலலாம் அப்படிதான் மேடம் இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை, பார்த்தது வாங்கிடுவானுங்க.
0: பேசுவாருங்க
2: கண்ணுல பார்த்தது எடுத்துறேன் அப்படின்னு. எடுத்தாதான் எனக்கு மனசு திருப்தி ஆகுங்க. வேணுங்கிறது வாங்கணுங்க. சம்பாதிக்கிறோம், இருக்கு வரைக்கும் கட்டிட்டு போறது எதுங்க? பணங்காசு எத்தனை இருந்தா வீட்டுல இருக்குதுன்னு பாக்குறாங்களா?
0: சரி, அப்ப நீங்க வந்து உடை விஷயத்துல சிக்கனம் பாப்பது அப்படி ஒண்ணும் கரெக்ட் எல்லாம் இல்ல. சரி சரி, அதாவது ரேடியோல சொல்லி நீங்க அங்க பதிவு பண்ணிக்கிறீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட, அப்படிதானே?
2: அவரு பேசுவாருங்க, பேசினாலும் அப்புறம் எடுத்து கொடுப்பாரு, கூட அவருதான் வருவாரு. நான் வேணுங்கிறது எடுப்பேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து போதுமே இது அப்படின்னு கேப்பாரு. நான் இன்னும் ஒரு படமே ஒரு ஜாக்கெட் எடுத்தது இல்லை மேடம். ஆறேழு ஜாக்கெட் எடுப்பேன். கீழே வேணுங்கிறது கண்ணில் பார்த்தது எடுப்பு மேடம்.
0: ஓகே, நன்றி விஜயலட்சுமி அழைத்தமைக்கு. ஸோ வந்து இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் என்ன எனக்கு வாங்கித்தரெல்லாம் வந்து வீட்டில் வசதி இருக்காது, ஆனால்

இப்போ அப்படி இல்லைப்பா, நினச்சா நான் என்ன வேணாலும் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது வந்து உடையவனை விஷயத்தில் வந்து சிக்கனங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, அண்ட் முக்கியமாக இருக்கிறது இல்லை இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறதுங்க அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 231-2103 இல்லைனா 231-7046 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் தோழிகளாக இருந்தால் 042-22 இணைப்பெண்களோடு பேசலாம்.

0: வசந்த இல்லம் தோழி நிகழ்ச்சிகளுடைய 12:20:36 நொடியில் இப்போ நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல
0: சரஸ்வதி. சரஸ்வதி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க சரஸ்வதி, சிரிச்சுட்டே பேசுறீங்களே. ஹலோ.
1: ஆமாங்க, சந்தோஷங்க உங்க கூட பேசுறதுல.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க?

0: பேய் விஷயத்துல சிக்கணும் அவசியமா?
1: நம்ம அவசியங்க. எதுக்குங்க ரெண்டு மூணு எடுத்துட்டு சும்மா மடிச்சு வச்சுட்டு வெட்டிக்கல தூங்கிட்டே இருக்குது.
0: சரி,
1: அதனால நான் எல்லாம் சிக்கனமா தான் எடுப்பேங்க.
0: சிக்கனமா ஒரு நேரத்துல ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும் இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு அத்தனை ட்ரெஸ்?
1: ஆமாங்க,
0: துவைக்கணும் வேற, அதை அயன் பண்ணணும், எவ்வளவு கஷ்டம்.
1: ஆமாங்க.
0: ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அதை போடுவோம், அடுத்த தீபாவளிக்கு எடுப்போம் இல்லையா? ரொம்ப நன்றி.
1: குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதாங்க, அதுக்கெல்லாம் பிரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு வயசானவங்களுக்கு
0: என்னங்க,
1: அது வருஷத்துக்கு கொண்டு எடுத்தாலே ஓதுங்க. அப்புறம் அதே பத்து சீலை சேர்ந்துக்குதுங்க, பத்து வருஷமானா
0: அப்படி. சரி சரி, அப்ப நீங்க மொத்தமாவே பத்து சில தான் வச்சிருக்கீங்களா? உண்மையா
1: சொல்லுங்க. அது இருக்கும்
0: அப்படி சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வாங்கி தரலாம் அப்படிங்கிறீங்க. ஓகே, நன்றி கூப்பிட்டதுக்கு. யூஸ்வலி வந்து எல்லா காலகட்டத்திலுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ல நம்மளுக்கு வந்து கவுண்டே வச்சுக்கிறதுல, அது வந்து நம்மளுக்கு பிடிச்சதுன்னா இந்த கலரில் ரெண்டு வாங்க, அந்த கலரில் ரெண்டு வாங்கன்னு சொல்லி ஆப்வியஸ்லி நிறைய எடுத்துகிட்ருக்கோம். பட் பெரியவங்களோட உடைய விஷயத்தில் கண்டிப்பாக சிக்கனம் அவசியம், ஏன்னா அவங்களுக்கு வந்து விலையிலையும் அதிகம், தென் வந்து அது வைக்கிற இடமும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து உடைய விஷயத்தில் சிக்கனம் அவசியமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். 2312203 இல்லை 2312704 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசலாம். Dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கொட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: சிக்கனம்
0: அவசியமா?
5: அதை
0: விட இன்னொரு விஷயம், டிரெஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப இதை எடுத்து உடுத்துறதா, இதை வந்து கட்டுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேற இருக்காது.
5: ஒரு சந்தைக்கு போனாலோ, ஒரு காய்கறி வாங்கினாலோ பக்கம் பார்த்து விலை எப்படி இருக்குது என்ன, கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அப்படி பார்த்து வாங்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: பிள்ளைங்களும் நாளைக்கு அப்படிதான் பண்ணும்.
1: அதனால அவங்களுக்கும் சொல்லி தரணும் இல்லையா? ஓகே, நன்றி அழித்தமைக்க. சூடை விஷயத்துல சிக்கனம் அப்படிங்கறது கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு நம்ம தோழிகள்லாம் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னா கண்டிப்பாக வேறு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கலர் வந்து இன்றைக்கி வாங்கி ஆகணும், இந்த ட்ரெஸ்ஸில் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கு போவோம். ஆனால் அந்த கலரில் கிடைக்காது கண்டிப்பாக. ஆனால் வேறு கலரில் நம்ம வந்து ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸும் எடுத்துருவோம், அதை தாண்டி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் உடை விஷயத்தில் சிக்கனம் அப்படிங்கிறது நம்ம நேரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல கூட இருக்குது, பஞ்சுவாலிட்டியில் கூட. ஏன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த சாரீ கட்டுறதா இந்த சாரீ கட்டுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் ஃபங்க்ஷனுக்கே லேட்டாக போகிற சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் உடைய விஷயத்தில் சிக்கனங்கிறது நம்ம வந்து பஞ்சுவாலிட்டி கீப் பண்ணுறதுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தோழிகள் நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க.

மாதிரி இந்த சாரி கட்டுறதா இந்த சாரி கட்டுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் ஃபங்க்ஷனுக்கே லேட்டாக போகிற சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் உடைய விஷயத்தில் வச்சுக்கணுங்கிறது நம்ம வந்து பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுறதுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தோழிகள் நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிக்கலாம்.

நீ தெரிஞ்சுக்கலாம் இதே அலைவரிசில் நம்ம இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறோம் அப்படின்னா, பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆஸ்த்ரோகோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள். மலை 5:2 சித்திர ஜவானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், இவை அனைத்தும் இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பண பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பண பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3500

0: 35 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உடனடியாக உதவியளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடை பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடை பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடை பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் இதய வீணையில் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் லதா ராஜூ.

0: மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது மணி ஒன்று மலர் ஒன்று.
1: அப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை.

மணியன்று மலரன்று நிகழ்ச்சி கேட்டுடே இருக்கீங்க. 1:06:32. இன்னைக்கு பேர்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்தது அமெரிக்கன் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து இந்த படம். 2014 வந்து அந்த நாவல்

எழுதுனாங்க. ஸோ ஜோஸ் மார்மேன் அப்படிங்கிற ஒருத்தருங்க வந்து எழுதின ஒரு நாவலை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் வந்து ரேடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே ஃபுட்டு இருக்குது, நீங்கள் வந்து யாராவது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் அண்ட் கரண்ட் ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் இந்த ரெண்டும் மாறி மாறி சீன் வரும். ஸோ ரேடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே வந்து ஃபுட்டு இருக்குது, நீங்கள் வரலாம், கிட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு வராதிங்க, உங்களுக்கு கிட்ஸ் இருந்தால் அதை மட்டும் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து சாண்ட்ரா புல்லக் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில், அவங்களுக்கு ரெண்டு கிட் இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு கண்ணில் வந்து அவங்க கண்ணை கட்டிட்டு ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு இது வழியாக போவாங்க. அப்படி போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அது என்னென்னா, ரஷ்யாவில் ஒரு விசித்திரமான ஒரு நோய் பரவிட்டுருக்கு, அதனால் நிறைய மக்கள் அங்கே வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸை வந்து இந்த ஹீரோயினும் வந்து அவங்களோட அக்காவும் கேட்டுட்ருக்காங்க, அதாவது டிவியில் கேட்டுட்டு, சரி இது வந்து என்னமோ ரஷ்யாவில் தானே நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா இவங்களுக்கு வந்து ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து இன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், ரெண்டாவது குழந்தை வந்து ஸ்கேனுக்காக வந்து அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இவனே ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் வந்து ஆல்ரெடி ஹீரோயின் வந்து இதில் சிங்கிள் பேரண்ட்டு, அதனால் அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, செக் பண்ணிவிட்டு வரும்போது அவங்க உட்காந்துட்ருக்காங்க, அந்த இடத்துல ஒரு பொண்ணு கண்ணாடியில் தலையை முட்டி முட்டி அவன் வந்து அங்கே இறந்து போயிடுறான். ஸோ இந்த ரஷ்யாவில் பார்த்ததா வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது, அது இங்கேயும் வந்து பரவிடுச்சு, அமெரிக்காவுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயப்படுறான். உடனே வந்து அவங்க அக்கா சீக்கிரமாக கார் எடுத்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லி போகிறாங்க. அவங்க அக்கா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருது என்னென்னா, இது கண்ணு வழியாக அதாவது பார்க்கக்கூடாது, நம்ம யாரையுமே அந்த அஃபெக்ட் பண்ணியிருக்கவங்க யாரையுமே நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இருந்தாலும் இவங்க அக்காட்ட சொல்கிறவன் யாரையும் பார்க்காது, ஸ்ட்ரெயிட்டாக வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அக்கா வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது அவங்க அக்கா யாரையோ பார்த்துடுறாங்க, பார்த்து அதையும் மீறி பார்த்ததுக்கப்புறம் அவங்க அக்கா தான் நின்றுட்டு இருந்த லாரியில் போய் மோதி அவங்களே இறந்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கும். சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் தட் உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: தங்க மாளிகை
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். 1:15 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மணி 1:00. இன்னைக்கு பேட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த மூவியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கோம். சரி, ஓகே. ஸோ அவங்க அக்கா வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போகணும் அப்படிங்கறது மட்டும் இருக்கு. ஸோ ஒரு வீட்டில் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து அங்கே இருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இவளை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவன் வந்து கன்சீவாக இருக்கா இல்லையா. ஸோ அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த லேடிக்கு பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, நீ வா ஆல்ரெடி இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா ரோடு ஃபுல்லாக நிறைய பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அந்த கண்ணில் இருந்து அஃபெக்ட் ஆகி இறந்து போயிடுவாங்க. ஸோ சூசைட் பண்ணிக்குவாங்க அவங்கவுங்களே. அப்போ இது என்ன ஆகுனா, இந்த பொண்ணு வந்து இவளை காப்பாற்ற போகிறப்ப இவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ போகாதன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏதோ அஃபெக்ட் ஆகி உடனே அவங்க வந்து அங்கே எரிஞ்சிட்ருக்க காரில் போய் உட்காந்துருவாங்க. அந்த லேடி அவங்கள காப்பாற்ற வந்தாங்க இல்லையா ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் 6-7 பேர் இருக்காங்க. அந்த 6-7 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒருத்த மட்டும் சொல்கிறான், இப்போ வந்து உலகம் அழிய போகுது, ஸோ நமக்கு வந்து யாருமே வந்து யாரோட கண்ணையும் பார்த்து பேசாதீங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து வெளியே போய் யாரோட கண்ணும் பார்க்காதீங்க, இங்கே இருக்கிற வரைக்கும் யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள உள்ளே விட்டுறாதீங்க, இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகமாகிடுச்சு அதனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே நடக்கிற விஷயங்கள், அவங்க டிவியில் பார்க்குற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கப்போ அவங்களுக்கு ரொம்ப நாள் அந்த ஃபுட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கிடையில் வந்து இந்த ப்ரெசன்ட் டேஸில் இவங்க அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோயின் மலாரியும் அவங்களோட 2 குழந்தைகளும் போயிட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரே ஒரு

நீங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவன் என்னன்னு பொறுமையாக கேட்டுட்ருக்கா. நீங்கள் கண்ணில் கட்டியிருக்கீங்க இல்லையா ஒரு கட்டு, அதை மட்டும் பிளைண்ட் ஃபோல்டை மட்டும் அவுத்துடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொல்லிவிட்டு இவளுக்கு வந்து டவுட் வந்துடும், யாரோ அது நம்ம வந்து ப்ராங்க் பண்ணுறாங்க இல்லைனா வந்து நம்மளை எதுலேயும் உள்ள மாட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணுறான், இவன் வந்து அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க, அவங்க போயிட்டே இருக்காங்க போட்டில். சரி, இதுக்கப்புறம் வந்து இங்கே பாஸ்டன்ஸில் வந்து நம்ம என்ன ஆல்ரெடி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பிளான் பண்ணி பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நம்ம அங்கே போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலாம், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போவாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போவாங்க, ஒரு காரில் கார் எடுத்துகிட்டு போவாங்க. அது இடையில வந்து எல்லா பக்கமும் வந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். பார்த்தா அந்த நம்ம சொல்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு அந்த கண்ணு சார்ந்து அங்கே என்னெல்லாம் டெத் நடக்குதோ அதோட விஷயங்கள் வந்து அவங்கள மூவ் பண்ணி போகும். அதை தாண்டி அவங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர்டு இருக்கிற வந்து பேட் பாக்ஸ் வந்து எடுக்கிறான். அதை எடுத்து வாங்கி கையில் வச்சுட்டு அவள் போகிறான். அவங்க எல்லாருமே திரும்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்த மட்டும் அங்கேயே இறந்துடுறான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பேர்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம்.

0: என்றும் நீங்கள்
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: தங்க மாளிகை.

24 நிமிஷம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி வந்து 2018 ரிலீஸ் ஆன பேட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கேட்டுகிட்டே இருக்கோம். இது வந்து ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். ஓகே, ஸோ இந்த படத்தை பார்க்குறப்ப இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தோணும் இல்லையா, என்னையா பண்ணுறீங்க, பெருசாக காதில் பூ சுற்றுறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டில் போயிட்டுருக்காங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 24 மணி நேரமாக வந்து அந்த ஆற்றில் அவங்க அந்த படகுல போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாறையில் வந்து லைட்டாக மோதிடும். மோதினோன்னா அந்த ஹீரோயின் அண்ட் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அதில் அந்த பையன் வந்து கீழே விழுந்துடுவான். கீழே விழுந்தோடனே ஆல்ரெடி வந்து அவங்களோட உடம்பை சுற்றி கயிறு போட்டிருப்பாங்க, அதனால் அவன் வந்து காப்பாற்றி அந்த குழந்தைய வச்சுருப்பான். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த போட்டில் வச்சுருக்க ஃபுட்டு பிளாங்கெட் எல்லாமே அந்த தண்ணியில் விழுந்துடும், போயிடும், தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பத்திரமா இங்கே இருங்க, எந்த காரணத்தை கொண்டும் பிளைண்ட் ஃபோல்டு அவுக்கக்கூடாது, நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, இதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸ்டேடியன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: என்றும் நீங்கள்
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: மணியொன்று மலரொன்று நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி வந்து பேட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். சாண்ட்ரா புல்லக் நடித்த இந்த திரைப்படத்தில் அழகான நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆல்ரெடி போயிட்டுருக்காங்களே, அந்த 24 மணி நேரம் இந்த போட்டில் வந்து பயணம் போயிட்டே இருக்குது. ஸோ வேறு வேறு வீடுகளுக்கு வந்து அவங்க போய் தேடுறாங்க, என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஃபுட்டு வேணும், இவளுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மலாரி தான் நம்ம ஹீரோயினோட பேர். அதில் மலாரி அண்ட் இன்னொரு லேடி ஒலிம்பியா, அவளும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் வந்துடுது. அங்கேருந்து ஒருத்தவங்களை வந்து அந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணி எல்லோரும் பாருங்கள், அவன் வந்து கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், விண்டோலாம் திறந்து விடுறான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கர்ட்டன்ஸ் விண்டோஸ்லாம் போட்டிருக்காங்க, யாரும் வந்து வேலை உலகத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து போட்டிருக்கனால இவன் என்ன பண்ணுறான், அந்த விண்டோலாம் திறந்து விடுறான். அங்கே இந்த படத்தோட ஹீரோ வந்து டாம் ட்ரவான்டரோடஸ் வந்து நடிச்சிருப்பார் டாமா. இந்த டாம் தான் என்ன பண்ணுவார், அவனை அடித்து எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண, நீ வேன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த ஒலிம்பியா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து குழந்தை பிறந்திருக்கும். அவள் வந்து அவளுக்கு கண்ணில் அஃபெக்ட் ஆகிடும். அஃபெக்ட் ஆனோடனே அவள் வந்து ஜன்னலில் கொதிக்க போவாள் குழந்தையோட தூக்கிட்டு. அதுக்கிடையில் மலரி வந்து அந்த குழந்தைய மட்டும் வாங்கிடுவாள் டக்குன்னு அவள் அந்த ஸ்பீடில். ஸோ இவ கீழே விழுந்துருவாள், குழந்தைய மட்டும் இவன் வாங்கி இந்த குழந்தைய இவங்க வளர்ப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத படத்தில் காட்டுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னா, டாம் அந்த இவங்களோட பசங்க ரெண்டு, அதாவது அவளோட பசங்க ரெண்டு, தென் ஒலிம்பியா அவளோட பசங்க ஒரு குழந்தை, தென் மலாரி, இவங்க 5 பேரும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடாக போகிறாங்க, போய் அங்கே போய் அங்கே என்னெல்லாம் ஃபுட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. அங்கே வந்து அவன் வந்து ஒரு வாக்கி டாக்கி வச்சுருக்கான், அதில் வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறத காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்குறான். அதுலேருந்து வாக்கி டாக்கிலேருந்து ஒரு நாள் ஒரு வாய்ஸ் வருது, என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, ஆனால் நீங்கள் வரும்போது போட்டில் தான் கம்பல்சரி வரணும். குழந்தைகளாக இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைகள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அப்படி குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது பத்திரமாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டுருக்கப்போ இடையில ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்க தங்குவாங்க. தங்கிட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, தங்குறப்போ அங்கே வந்து ஒரு காரில் ஒரு டீம் வருவாங்க. இந்த டீம் எல்லாமே வந்து இவங்களை கொல்றதுக்காக வருவாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
0: மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. பேட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆன மூவி. இதுக்கப்புறம் இவங்க எல்லாமே போகிறாங்க இல்லையா, அது போயிட்டு பார்த்தா ஒரு பிளைண்ட் ஸ்கூல், அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, குழந்தைங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து போனால் அது ஒரு பிளைண்ட் ஸ்கூலாக இருக்கும், யாருக்குமே அந்த ஐ சைட் மூலமாக அது பரவாது அப்படிங்கிறதுனால அங்கே இருப்பாங்க. போனால் அந்த குழந்தைங்களுக்கு பேர் இருக்காது இல்லையா, பாய் கேர்ள்னு தான் அழைச்சிருப்பாங்க இது வரைக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுவாள், ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி டாம் வந்து இறந்துருப்பான் அந்த காரில் வந்தவங்களோட சண்டையில். ஸோ அந்த பையனுக்கு டாம்னும் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட பேர் ஒலிம்பியாவோட பேரும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து அந்த பிளைண்ட் ஸ்கூல்லே ஒருத்தராக எல்லோரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தராக இருந்து வாழ்வாங்க. ஸோ இப்படி தான் அந்த படத்தோட கதை முடியும். இன்றைக்கி பேட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி பார்த்தோம். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா, இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. ஸ்டேடியம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் இருது சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள்

0: நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தட்ப தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் விஐபி தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலை சமயத்துறையுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், நிறைய

0: பழமையான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாட்டு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்றது. அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகரக்கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான போடி நாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூரில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 25°C. ஈரோடில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 25°C. ஊட்டியில் அதிகபட்சமாக 22°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காடில் அதிகபட்சமாக 29°C, குறைந்தபட்சமாக 24°C பதிவாயிருக்கு.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
7: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலையை

0: அதிகமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிக்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: Sri Amarnath Yatra was flagged off from the Bhagwati Nagar base camp in Jammu early this morning amid tight security arrangements. Our correspondent reports that a total of 8,815 pilgrims left for the Holy Cave Shrine in Kashmir. The Indian Meteorological Department, IMD, has said conditions are favourable for southwest monsoon to further advance into some more parts of North Arabian Sea, Gujarat and remaining parts of Haryana and Punjab and Rajasthan during the next 3 days. The Weather Department forecast heavy rainfall over parts of coastal Karnataka, Gujarat, Konkan, Goa and Madhya Maharashtra today. In Gujarat, heavy monsoon rains continue to lash several parts of the state, especially in Saurashtra and South Gujarat region, with Vapi and Valsad district recording a maximum of 8.5 inches rainfall in the last 24 hours, a report.
1: Heavy rains have affected normal life in the state, leading to temporary relocation of over 700 people, closure of 80 regional roads and power disruptions across multiple rural pockets. Waterlogging in the Mumbai division has led to cancellation of major trains heading from Ahmedabad, Surat, Jamnagar and Okha. As a precautionary measure, schools and Anganwadis in Surat and Navsari districts have been ordered to remain closed today. Meanwhile, the IMD has maintained its active warning for heavy to exceptionally heavy spells across South Gujarat and parts of Saurashtra, advising fishermen to avoid venturing into the Arabian Sea until 9th of July. Aparna Khunt, Akashwani News, Ahmedabad.
0: In men's cricket, India will take on hosts England in the third T20 international of the five-match series at Trent Bridge in Nottingham tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The men in blue will look to level the series as the new skipper Shreyas Iyer is yet to register a win under his captaincy. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta. MOUs exchanged in several areas including critical minerals, technology, agriculture and maritime security. Prime Minister Modi conferred Indonesia's highest honour, Bintang Adipurna of the Republic of Indonesia, in Jakarta. Gujarat High Court upholds death sentence for 38 accused and life term for 11 persons in 2008 Ahmedabad serial blast case. And southwest monsoon to further advance into parts of Gujarat, Haryana, Punjab and Rajasthan during next 3 days. With that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டம். இந்த திட்டமானது இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னத திட்டமாகும். இத்திட்டம் கிராமப்புறங்களில் ஆயுர்வேத மருத்துவ முறை மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய்களை தடுக்கவும் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு உன்னதமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம். ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் நோய் தடுப்பு. ஆயுர்வேத கொள்கைகளின்படி ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் பொதுவான நோய்களை தடுப்பது குறித்து கிராமப்புற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்பதாகும். வீட்டு வாசலுக்கே மருத்துவ சேவை. கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அடிப்படை மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைகளை வழங்குதலும் இதன் முக்கிய நோக்கமாகும். ஆரோக்கிய விழிப்புணர்வு. ஆரோக்கிய விழிப்புணர்வு என்பது தூய்மை, சரியான ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை மேம்படுத்த உள்ளூர் முகாம்களை நடத்துதல் என்பதாகும். இத்திட்டத்தின் முக்கிய செயல்பாடுகளாக விளங்குவது, இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராமங்கள் தத்தெடுக்கப்பட்டு அங்குள்ள மக்களின் ஆரோக்கியம் குறித்து முறையாக கண்காணிக்கப்படுகிறது. செயல்பாடுகள் மற்றும் விவரங்கள் என்று பார்த்தோமேயானால், மருத்துவ முகாம்கள் தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் வழக்கமான வெளி நோயாளி கிளினிக்குகளை நடத்தி ஆயுர்வேத மருந்துகள்.

0: மூலம் பொதுவான நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் என்பதாகும். ஸ்வச்சதா சுகாதாரத்துடன் தூய்மையை இணைத்து கிராமங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதுடன் கழிவு மேலாண்மை மற்றும் பாதுகாப்பான குடிநீர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதலும் ஆகும். ஆரோக்கிய வரைபடம் என்பது உள்ளூர் மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அங்கு அதிகமாக காணப்படும் நோய்களை கண்டறிந்து அதற்கேற்ப மருத்துவ உதவிகளை வழங்குதலும் ஆகும். ஊட்டச்சத்து வழிகாட்டுதல் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு குறைந்த செலவில் சத்தான உணவு முறைகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து தாய்மார்களுக்கும் குடும்பங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது இத்திட்டம் வாயிலாக. இத்திட்டம் பிரதானமாக மத்திய ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் உள்ள நிறுவனங்களால் செயல்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழுக்கள் இந்த ஆரோக்கிய திட்டங்களை செயல்படுத்த நியமிக்கப்பட்ட கிராமங்களுக்கு தொடர்ந்து சென்று வருகின்றனர். ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டம் குறித்த பல்வேறு தகவல்கள் இன்று இடம்பெற கேட்டோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்டோம் ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் பாலா படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடியது

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:31.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது கண்டிருந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். பொதுவா வந்து விளையாட்டு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். அதுல இருந்து அதிகமா இன்ஜுரிஸும் அதிகமா சந்திக்கக்கூடிய நபர்கள் கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி இந்த மாதிரி எந்த விளையாட்டுகள் எடுத்தாலும் அதுல அதிகப்படியான இன்ஜுரிஸும் ஏற்பட்டு இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும் உங்களை பத்தியும் சிறிய அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்துக்கங்க.
2: வணக்கம், நான் டாக்டர் பிரியன் பேசுறேங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன்றது ஒன்றும் இல்லைங்க, நிறைய பார்க்குறோம் காலேஜில் சின்னதாக போய் அப்பப்போ விளையாடுறது மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்ஸே ஒரு கெரியராக எடுத்து சில பேர் விளையாடுவாங்க. அவங்களுக்காக தான் ஆரம்பித்தது இந்த பிரான்ச். அது என்னென்னா, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய அடிபடலாம், அவங்களுக்கு எப்படி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும், எப்படி வந்து இன்ஜுரி திரும்ப திரும்ப வராமல் அவங்களுக்கு சான்ஸ் அதிகம் இன்ஜுரி ஆகிறதுக்கு, அதுவும் மோஸ்ட்லி அந்த லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில் இன்ஜுரி ஆகிறது அதிகம். எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி படிக்கிறதும், வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் உடைய வேலைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே அவங்க கெரியரை ஸ்போர்ட்ஸில் அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் மோஸ்ட்லி கிரிக்கெட் இல்லை ஃபுட்பால் இல்லை எனி ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மூட்டு பகுதின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சுற்றி இருக்கிற அந்த தசைநாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாடும் போது அந்த தசைநாரோ இல்லை மூட்டுக்குள்ளே இருக்கிற ஜவ்வோ எனி ஸ்ட்ரெயின் ஆகும்போது அது கிழியறதுக்கோ இல்லை அது இன்ஜுரி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே போன வாட்டி சொல்லியிருந்தேன், ஒருவேளை இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது நிறைய கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட். அதே மாதிரி அது இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க அதை. அது வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எதுக்குன்னா அந்த இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான். மோஸ்ட்லி அந்த மாதிரி பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறது, அந்த மாதிரி அத்தலெட்ஸ் ஓரியன்டாக டீல் பண்ணுறது, அவங்கள பற்றி அந்த வராமல் தடுக்கிறது எப்படி, அது வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்.
1: நீங்கள் அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அடி அதிகமாக படுது?
2: கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் நிறைய பார்த்தது இந்த கபடி பிளேயர்ஸ், லோக்கலாக கபடியில் விளையாடுவாங்க, ஸ்டேட்டில் விளையாடுவாங்க, நேஷனலில் விளையாடுவாங்க, அவங்கெல்லாம் கபடியில் யூஸ்வல் கபடி பிளேயர்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த முழங்கால்லாம் இந்த ஏசிஎல் டேர், மெனிஸ்கஸ் டேர், அதுதான் காமனாக வரும். அவங்க விளையாடுவாங்க, ரைடுக்கு போவாங்க, போயிட்டு இப்படி வரும்போது அந்த கால் வந்து ட்விஸ்ட் ஆகிடுங்க, அந்த முட்டி பகுதி ட்விஸ்ட் ஆகிடும். இது நான் பார்த்தது. கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடும் போது இந்த முழங்கை இருக்குல்ல, இந்த முழங்கையில் வந்து டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ் கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் கூட இந்த ப்ராப்ளம் இருந்தது, டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. அந்த முழங்கைக்கு மேலே அந்த எலும்பில் வந்து கொஞ்சம் நீர் கோத்து வலி அதிகமாகிடும். அதுக்கு சர்ஜரி தான் உடனே ஆப்ஷன் இல்லை, அது நம்ம பெல்ட்டு போட்டு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி சரி பண்ணலாம். சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னா லாஸ்ட் ரிசார்ட் தான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நுண்துளை மூலமாக அதை கூட சின்ன சர்ஜரி தான், அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காமன். ரொம்ப வெளிநாட்டு ஃபுட்பால் சீசன், ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டுருக்கு, ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீ இன்ஜுரி, ஆங்கிள் இன்ஜுரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அந்த டீமுக்குள்ளே போகிறாங்க, நேஷனல் லெவலில் விளையாட போகிறாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாட போகிறாங்க அப்படின்னாவே ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு எனி இன்ஜுரி இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணி தான் அவங்க செலெக்ஷன் க்ரைட்டீரியாக்கே போவாங்க. பட் ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது எப்படி வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு, பட் நம்ம விளையாடும் போது சொல்ல முடியாது எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும். ஒன்ஸ் அந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக சரி பண்ணலாம். நம்ம கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு டென்னிஸ் எல்போ சொன்னேன், அப்புறம் 2-3 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, நடராஜன், அப்புறம் ரிஷப் பண்ட், இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவருக்கு கூட அந்த

0: ஏசிஎல் டேர் ஆகி அதுக்கப்புறம் சர்ஜரிலாம் பண்ணி ரீஹாப் பண்ணியிருந்தாங்க. கேன் வில்லியம்சன் ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட் இருக்காரு, அவருக்கும் ஏசிஎல் டேர். இதெல்லாம் ஒன்ஸ் டேர் ஆகி ஒன்ஸ் அவங்க சர்ஜரின்னு போயிட்டாங்க அப்படின்னா அதோடைய ரீஹாப் ப்ராசஸ் திருப்பி ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 to 9 months ஆகிடுங்க. இதுதான் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் மெடிசின் மோஸ்ட் காமனாக வர அண்டர்கோ பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து நீ அண்ட் எல்போ தான்.
1: நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர், இப்போ வந்து அவங்களுக்கும் வந்து அந்த ஜவ்வுனாலையும் பிரச்சனைகள் ஏற்படுமா, இல்லை பொதுவாக வந்து இந்த ஒரு இன்ஜுரி ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக மட்டுமே ஏற்படுமா, இல்லை தொடர்ந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க, இல்லை தொடர்ந்து வந்து அவங்க ஓடிட்டே இருக்காங்க, இதனாலையும் வந்து பிரச்சனைகள் வருங்களா?
0: இப்போ ரொம்ப யங் ஏஜ் 25-30 இயர்ஸில் இருக்காங்க அவங்க வந்து இதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி இன்ஜுரியில் தான் வருங்க. ரொம்ப காலமாக ஒரு ஸ்போர்ட் விளையாடிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த ஜவ்வோடைய ஸ்ட்ரெயின்னால கூட வரலாம். ரொம்ப முக்கியமாக ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்லலாம், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே பைசப்னு ஒரு ஜவ் இருக்குங்க, அது போய் எலும்போடு சேர்ற இடத்துல வந்து முக்கியமாக பவுலர்ஸ்க்கு அது சேர்ற இடத்துல வந்து கொஞ்சம் நீர் கோத்து இன்ஃப்ளமேஷன் ஸ்லாப் டேர்ன்னு சொல்லுவாங்க, போக போக போக போக அது அந்த கிழிய ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனாக ரெகுலர் யூசேஜ்னால வர்றது. நீ ஜாயிண்ட்லேயும் ரொம்ப நாளாக இருக்காங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகாமலையும் அந்த மெனிஸ்கஸ் ஏற்கனவே சொன்ன அந்த குஷன் ஜவ் அந்த மெனிஸ்கஸ் ஜவ்வும் தேய்மானனால கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருந்தேன், இந்த கையில் இந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க அது வந்து அடிபட்டதுனால வராது, அது ரெகுலர் கையை மடக்கி நீட்டுற அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டினால அந்த இடத்துல வந்து தேய்மானம் உராசுறதுனால அது வந்து கொஞ்சம் நீர் கோத்து அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளமாக ப்ரெசென்ட் ஆகும். பட் மோஸ்ட் காமனாக ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த டைம் ஏதாவது ஒரு அசம்பாவிதமாகி ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க ஏதாவதுன்னா ஜவ்வு கிடையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தசைநாறும் பிரச்சனை வருங்க ஸ்போர்ட்ஸ்க்கு, நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ரொம்ப நேரம் வெயிலில் நின்னாடினாங்கன்னா கிராம்ப்ஸ் மாதிரி வரும், சம்டைம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப வேகமாக ஓடும் போது பாப் சவுண்ட் வரும், ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், அது அப்படியே காலை பிடிச்சிட்டு நொண்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டேர் அப்படின்னு இருக்கு. அதுக்கெலாம் சர்ஜரி தேவைப்படாதுங்க மோஸ்ட்லி, அது வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் அப்படி படும்போது ஒரு கிரேட் 1 கிரேட் 2 டேர்னு சொல்லுவாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம் உடனே, அதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனால் அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க, அவங்க உடனே ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியாது. கிரேட் 3 கிரேட் 4 டேர்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு சர்ஜரி தேவைப்படலாம்.
1: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோன்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகளில் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: டாக்டர், இப்போ வந்து நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மெயினாக கபடி பிளேயர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தோள்பட்டை காயம் காரணமாக விலகினார், கணுக்காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விலகினார் அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எதனால வந்து அந்த தோள்பட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அந்த தோள்பட்டை காயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக பார்க்கப்படுது, என்ன காரணமாக இருக்கும்
2: பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக யூஸ்வலாக கொஞ்சம் அத்லெட் மாதிரி இருப்பாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒழுங்காக வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்குள்ளே போயிட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பவுலர்ஸ்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரே ஆக்டிவிட்டியே திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அதே மாதிரி யூஎஸ்லலாம் பேஸ்பால்னு ஒரு கேம் இருக்குது, ஒருத்தர் பிச் பண்ணுவார், அவர் பேர் பிச்சர்னு சொல்லுவாங்க. அவர் கையை மேலே தூக்கி வேகமாக அந்த பந்தை செலுத்தணும், அந்த பந்து வந்து ஒரு 100 miles per hour 90 miles per hour போகிற அளவுக்கு அவர் ஃபோர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதோடைய மொத்த ஃபோர்ஸும் அவருடைய தோள்பட்டைக்குள்ளே தான் வருது. அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து அவங்க வெறும் கை மட்டும் இல்லாமல் கால் ஓடுறாங்க, அதே சமயம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஃபுல் ஃபோர்ஸையும் அந்த ஷோல்டருக்குள்ளே தான் போடுறாங்க. இந்த ஷோல்டருக்குள்ளே நிறைய ஜவ் இருக்குங்க, நம்ம மூட்டுலையாவது ஒரு முட்டி முழங்கால் முட்டிலையாவது ஒரு 3-4 ஜவ் இருக்குது, பட் தோள்பட்டைக்குள்ளே நிறைய ஜவ், ரொம்ப கொஞ்சம் நல்ல காம்ப்ளிகேட்டட் ஜாயிண்ட் அது. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன், அந்த பைசப்ஸ் நார் போய் சேர்கிற இடத்துல ஸ்லாப் டேர்ன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க, ஷோல்டர் வந்து அந்த மூட்டு வந்து ரெண்டு எலும்பு சேர்ந்த இடம் தான் அந்த மூட்டு, அதில் ஒரு பகுதி வந்து விலகி வந்துடும் வெளியே, அது திருப்பி நார்மலாக கொண்டுல கொண்டு போயிடலாம். பட் ஆனால் அது திரும்ப திரும்ப விலக ஆரம்பிச்சதுன்னா ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன், அந்த மூட்டை சுற்றி இருக்கிற ஜவ்வு வந்து கொஞ்சம் சேராத தன்மை இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஜவ்வை வந்து எலும்போடு சேர்த்து வச்சு தைக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி பார்க்கலாம். அப்புறம் ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இந்த கையை தூக்கி பாலை செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்ட நார் அப்படின்னு சொல்லலாம், அது அது வந்து எலும்போடு சேர்ற நார், அது கிழிஞ்சிரும் சம்டைம்ஸ். அதுலேயும் கிரேட்ஸ் இருக்குங்க, அது வந்து இப்போ ஷோல்டர் ஸ்போர்ட்ஸ்னால் வேர் அண்ட் டேர்னு சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பண்ணுறதுனால அது வந்து கிரேட் 1லேருந்து கிரேட் 2 கிரேட் 3 ஒழுங்காக அதை ட்ரீட் பண்ணலன்னா அப்படி அந்த மாதிரி போகும்போது தான் சர்ஜரி தேவைப்படும். அது என்ன பண்ணுவோன்னா அந்த ஜவ்வை வந்து நம்ம கையில் அடிப்பட்டா ததையில் அடிப்பட்டா தையல் போடுற மாதிரி அந்த ஜவ்வில் தையல் மாதிரி கேமரா மூலமாகவே பண்ணலாம், அந்த தையல் மாதிரி எடுத்து எலும்போட சேர்த்து வச்சு தைக்கலாம். 3-4 எலும்பு இருக்கு அந்த தோள்பட்டைக்குள்ள, அதில் வந்து அந்த ஜவ்வு வந்து சம்டைம்ஸ் நம்ம கையை தூக்க தூக்க அது வந்து மேலே இருக்கிற எலும்பில் உரசி உரசி தேய ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உள்ள நீர் சேர்ந்துருவாங்க கேமரா மூலமாக, அந்த எலும்பு வந்து அந்த ஜவ்வை உராசுற அந்த எலும்பை வந்து லைட்டாக ஷேவ் பண்ணி விடலாம், கட் பண்ணி விடலாம். அப்போ வந்து அவங்க திரும்ப கையை தூக்கும் போது அந்த ஜவ்வு வந்து அந்த எலும்பில் உராசாது, அதனால நீர் குறையாது, அதனால அவங்களுக்கு வலி வராது. வேறஸ் ஆங்கிள் நீங்கள் சொன்னீங்கன்னா கணுக்கால் வந்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆங்கிள் ஜாயிண்ட்டில் லோடு நிறைய கொடுப்பாங்க அந்த லேண்ட் ஆகும்போது. அப்படி இருக்கும்போது கணுக்கால்லையும் நிறைய எலும்பை சுற்றி ஒரு எலும்பு வந்து இப்படி இப்படி அசைக்கிற ஹின் ஜாயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை சுற்றி இருக்கிற ஜவ்வு வந்து சம்டைம்ஸ் வேர் அண்ட் டேர் பண்ண பண்ண அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் தேய்மானனால நீர் சேர்ந்து வலி வரலாம். சம்டைம்ஸ் அந்த ஜவ்வு வந்து லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாக்ஸ் ஆகிடும் அப்படின்னா அது டைட்டாக இருக்காது, கால் வந்து ஒரு புஷ்

0: இப்படி வந்தால் கொலாப்ஸ் ஆகும் அந்த ஆங்கிள், நேராக நிற்காது. அப்படி இருக்கும்போது அந்த ஜவ்வெல்லாம் நம்ம விளையாட விளையாட ஒரு ஸ்போர்ட் விளையாட விளையாட வர்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நம்ம அதுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணும். மோஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏசிஎல் தான் அடிக்கடி வருங்க. முட்டி முழங்காலில் ஏசிஎல் டயர் தான் மோஸ்ட் காமன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. ஃபாரின்லாம் போய் அந்த பேஸ்பால் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஷோல்டரில் அந்த ஸ்லாப் டயர் ஒரு ரெக்கண்ட் இன்ஜுரி. ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப விளையாடுறவங்க, அதாவது ரொம்ப லாங் டர்மாக விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ஆங்கிள் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம், நீல அந்த மெனிஸ்கஸ் சொன்னேன், அப்புறம் ஆங்கிள் அந்த ஏடிஎஃப்எல்னு சொல்லுவாங்க அந்த ஜவ்வுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம், அப்புறம் அந்த தோள்பட்டையில் அந்த ரொட்டேட்டர் கஃப் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். பட் நான் காமன் பீப்புளுக்கு சம்டைம்ஸ் தோள்பட்ட கையை அப்படி கீழே ஊனி இது பண்ணிடுவாங்க, மூட்டு விலகிடும், ஒரு வாட்டி விலகினதை அப்படியே விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு எதுவுமே பண்ணாமல் விலகும், ஒரு 9 மாதம் கழிச்சு திருப்பி எதுவுமே பண்ணாமல் விலகும். அதுவும் அடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கை அப்படி கொண்டு போனாலே விலகிற மாதிரி. இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சு எலும்போடு சேராத நிலமையில் இருக்கும், அதுக்கு வந்து ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. அது காமனாக, ஆனால் அது ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரல் காமன் பீப்புளில் பார்க்கலாம். இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி வந்து மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று இந்த ஷோல்டர் ப்ராப்ளமும், இன்னொன்று நீ ப்ராப்ளம். ஷோல்டர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரொட்டேட்டர் கஃப்ன்ற அந்த ஜவ்வு வந்து சேர்ற இடம், அது கிழிஞ்சிரும், அது யங் ஏஜ்லேயே கிழிலாம், வயசானவங்களுக்கு அதுவாக தேய்மானம் மூலமாக கிழிலாம். அந்த ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் வந்து ஒரு வாட்டி அடிபட்டு தோள்பட்டை விலகினோடனே உள்ளே சேர்த்துருப்பாங்க, அவங்களே சேர்த்துருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருப்பாங்க, பொதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காமல் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து விலகிறத வாய்ப்பு, அது கொஞ்சம் காமன். நீ ஜாயிண்டில் ஏசிஎல் டயர் ரொம்ப காமன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, காமன் பீப்புள் எனி நீ இன்ஜுரி அவங்களுக்கும் அந்த ஏசிஎல் வரும். வயசாக ஆக அண்டர்கோ பண்ணுறது வந்து அந்த மெனிஸ்கஸ் வந்து கிழிய ஆரம்பிக்கும். இதுதான் தான் காமனாக நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பியில் பார்க்குறது. மற்றபடி ஹிப் ஆர்த்ரோஸ்கோப்பி இருக்குது, ஆங்கிள் ஆர்த்ரோஸ்கோப்பி இருக்குது, ரிஸ்ட் மணிக்கட்டு ஆர்த்ரோஸ்கோப்பி இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ காமன் இல்லை, பட் ஆனால் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஜவ்வை சுற்றி உள்ளே ஏதாவது தேவையில்லாத எலும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்தால் நம்ம இதை நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் 103 பண்பிளையோடு.
2: Hey yo, it's brother V bringing the heat. Make some noise for Anirudh on the beat. You know who it is.

0: அணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்தும் முறைகளில் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
2: ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பிசியோதெரப்பி அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. மூட்டு, நம்ம எலும்பு, அப்புறம் நம்மளுடைய தசைனர், சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது ஒவ்வொரு மூட்டுக்கும், அதை நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம். இது ஃபஸ்ட் அட்வைஸ். எக்ஸசைஸா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, அதுக்கு ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மொபைலாக வச்சுக்கலாம். சிம்பிள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணால் நம்ம தசைநாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஏதாவது சின்னதாக அடிபட்டாலும் மூட்டுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு கிழியாமலையோ இல்லை மூட்டு ப்ராப்ளம் பெருசாக வராமலையோ இருக்கும். இது ஃபஸ்ட் அட்வைஸ். செகண்ட் வந்து, ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஆகுது, அது சின்ன வழி தான், சரியாயிடும் அப்படின்னு விட்டு விட்டு, அதுவும் மூட்டுக்குள்ளே சொல்கிறேன், மெயினாக முழங்கால் மூட்டு, நீ ஜாயிண்ட் அண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டில், இது எனக்கு இப்போ தான் அடிபட்டுச்சு, அப்போதைக்கு லைட்டாக தான் இருந்தது, இது இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, கையெல்லாம் தூக்க முடியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டிலேடாக வந்து டாக்டர் கொஞ்ச நாளாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து எனக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் ஏதாவது.
3: வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் செகுமுள்ளியில் 83 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மற்றும் நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி

0: செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார் வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் 2000 வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் 20 லட்சம் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வன்றொட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் சடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையாளர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார அபர்

0: டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: வணக்கம் நேர்களே, நேரம் 3:04 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல உங்களுடைய விருப்பமான நிகழ்ச்சி டீ டைம் வந்தாச்சு. 1950 1969 வரைக்கும் திரையிடப்பட்ட திரைப்படங்கள்லேருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. நம்ம நிகழ்ச்சியில் யார் முதல்ல பேச போகிறாங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் லக்ஷ்மி தேவி. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கங்க.
4: சொல்லுங்கள்.
5: நான் திருப்பூர் காவலி பாலேஜ்லேருந்து அம்பியா பேசுகிறேங்க.
4: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
5: தாயை காத்த தனையன் படத்திலிருந்து காவேரி கரை இருக்கு கரை மேலே போவிருக்கு பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல், கொடுத்துருங்க.
4: கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக விளம்பரதார நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போட 2316312 2317046 இந்த நம்பரோட சேர்த்து 2312103 இந்த நம்பர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். அந்த வரிசையில் யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: சிறுமுகையிலிருந்து தங்கவேல் பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: காஞ்சி தலைவர்ல இருந்துங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நேற்று பாடு, ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா. அந்த பாடு
0: கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க மேடம்.
0: இன்னொரு தடவை கால் பண்றப்போ ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, சரிங்களா?
1: சரிங்க மேடம். தூரம் வந்தேன்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: தள்ளுபடி தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே

0: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: நேரம் 3:14 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில யாரும் பேச காத்துட்டு இருக்காங்க, கேக்கலாம். வணக்கம்.
6: வணக்கங்க.
5: சொல்லுங்க.
6: விசுவாசம் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
5: சரிங்க, ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, சரிங்களா?
6: சரி.
5: என்ன பாடல் கொடுக்கலாங்க இன்னைக்கு?
6: வடகோட்டையில இருந்து தொட்டால் பூமலர் வந்து பாட்டு
5: கேக்கலாங்களா?
6: சரிங்க. வணக்கங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க
5: முடியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: மூன்று மணி 20 நிமிடம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
6: மேடம், பொள்ளாச்சி தாலுகா போடிவாக்கில இருந்து பாரதி பேசுறேங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
6: இரவும் பகலும் என்ற படத்துல இருந்து இரவும் வரும் பகலும் வரும் என்ற பாட்டு போடுங்க.
0: கேக்கலாங்களா?
6: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உடனே விடுச்சா கூட தள்ளுபடி.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
5: மாத்திக்கிட்டீங்க,
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்பதற்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நிறைவான ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேன்பாளையம் நெசவாளர் காலனில இருந்து நஞ்சப்பன் தொடுத்தாய்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படித்தல் மட்டும் போதும். காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் திறந்தது.
0: கேட்கலாங்களா?
1: ஐயா ஐயா, உலகம் செய்த கோமாளி தனத்தில் காதல் திறந்தது.
0: ரேடியோல பாட்டு கேட்டு தொடர்ந்து நீங்களும் அப்படியே பாடு.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: நீர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம். நேரம் 3:29:30. இனி கேட்கலாம் NCERT.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3:30. இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் தமிழ் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடியது

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்காமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: உண்மையான உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸ்ல விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 4:03 20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ. 1 மணி நேரம் செம ஃபன் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் கேம் ஷோவில். இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான க்வெஷ்சன்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் உங்கள்கிட்ட

பண்ண போறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. ஸோ வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து பதில் சொல்லலாம், கால் பண்ணியும் சொல்லலாம். 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னை போட 2316312 இந்த நம்பர்லையும், 2317046 இந்த நம்பர்லையும் பேசலாம். நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கேன் உங்களோட லட்சுமி தேவி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: விவசாயிகளே, July 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
3: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
2: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
4: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூறிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: நேரம் 4:10 22 நொடி. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாடுறதுக்கு யாரு காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: மணிகண்டன் பேசுறேங்க.
6: ஊருங்க, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க பாக்கலாம், இல்ல ரேடியோ டக் வேகமா தள்ளி வந்துருங்க.
7: உங்களால
6: பதிலே சொல்ல முடியாது.
7: எந்த ஒரு கேள்வினா சொல்ல முடியாத கேள்விகள் கேட்டாங்கன்னா
6: பாருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து எப்பாவது கேக்குறாங்க அப்படின்னா ஆமாங்க அப்படின்ட்டு எப்போ சொல்ல முடியாது? சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் நேர்கள் கேட்டுட்டு இருக்கவங்க சொல்லலாம். யாராவது அடுத்து பதில் சொல்றாங்களா அப்படின்னு கேக்கலாமா? வணக்கம், யார எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார எங்க இருந்து பேசுறீங்க? இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம். சரி, சூப்பருங்க. வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாக்கலாமா? செந்தில் பிரபு, ஓகே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளை யாராவது வந்துட்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா எஸ் ஆமால அப்படின்ட்டு ஒத்துக்க முடியாதுலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிலும் இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இந்த பாட்டு கேளுங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். பொய் சொன்னா ஆமான்னு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாயக்கன் பாளையத்துலேருந்து விம்சன் முத்துராஜ் பதில் சொல்லியிருக்காரு. எஸ் இந்த புத்தி சுவாதீனம் இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்ல முடியாதுன்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் யோசிச்சுங்க, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சர் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கேட்கலாம் என்ன அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா.

0: என்றும் நீங்கள்
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவேத்தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து

0: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
1: குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க
2: முடியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டு இருக்குங்க. அதில் ஜாலியாலாம் நிறைய பேர் யோசிச்சு சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? விஜயமங்கலத்திலேருந்து கீர்த்தனாய் உராணி பூங்கொடி சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தலையை ஆட்டவே மாட்டோங்க, ஆமான்னு சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாலேருந்து ஒரு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கலாமா? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இல்லாதப்போ, அதாவது இந்த உலகத்தில் நம்ம இல்லாதப்போ நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படிங்க இல்லாதவங்ககிட்ட எப்படிங்க இருக்கீங்களான்னு கேட்க முடியும், சரிங்களா? ஓகே, உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, பள்ளியில் படிக்கிற போது ஆசிரியர் உதவி வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து இவங்க ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருந்தவே மாட்டீங்களா, திருத்தவே முடியாதா அப்படின்னா நாங்கள் என்ன எக்ஸாம் பேப்பரா அப்படின்னு கேட்ட காலம் போய் அதுக்கெலாம் இப்போ ஆமான்னு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துலேருந்து விஜயகுமார் பாமகேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, கடன் கொடுத்தால் திருப்பி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் ஆமான்னு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் அறிவாளியா அப்படின்னு கேட்டாலும் ஆமா அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும், அப்போ கூட ஆமான்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் வந்துட்டு, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்பான பதில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல, எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிடம்பள்ளி வாசுதேவன் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதாவது புத்தி ஸ்வாதீனம் இல்லை அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எப்படிங்க நாங்கள் ஆமான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, பதில் சொன்ன எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ ஒரு கிளாப்ஸ் கேட்டுடலாமா எல்லாருக்காகவோ? ஓகே, ஜெய கிருஷ்ணாபுரத்துலேருந்து கோவிந்த் ராஜ், மனைவியிடம் அடி வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எப்படிங்க ஆமான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பருங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம நகர்வோமா? நம்ம நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: வணக்கம் சகோதரிக்கும், மாலை வணக்கம்.
4: சொல்லுங்க.
5: ஆமாங்க, எங்கதான் இப்படியெல்லாம் கேள்வி கொண்டு வந்து கேக்குறீங்களா? எங்களுக்கே ஒரு இதாயிருது.
4: ஆஹா, அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது, பதில மட்டும் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போமா?
5: கண்டிப்பா கேளுங்கள். சொல்லுகிறேன்.
4: உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
5: என் பேர் சிவசங்கர்.
4: எங்க இருந்து பேசுறீங்க சிவசங்கர்?
5: இங்க திருப்பூர் பாண்டியன்ல இருந்து பேசுறேங்க.
4: சரிங்க, சமைப்பீங்களா கொஞ்சமா?
5: சமைக்க தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
4: ம், சரிங்க. வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறப்போ மண்டவேல பாகில் வந்து ஜீரகமோ கடுகோ கொட்டிடுது, என்ன பண்ணுவீங்க? எப்படி அதை பிரிப்பீங்க? எதை காப்பாத்துவீங்க?
5: சீரகத்தையும் கடுகையும் பிரிக்கிற மாதிரி சொல்றீங்களா?
4: இல்ல, மண்டவேல பாகு இருக்குல்ல, வெள்ளை பாகு.
5: ஆமாங்க.
4: அதுல வந்துட்டு தெரியாத விதமா ஜீரகமோ இல்ல வந்து கடுகோ ஏதோ ஒன்னு உங்க ஆப்ஷன்ல விட்டுலாம், அது கொட்டிடுது. அதை எப்படி, இதுல ரெண்டுல எதையாவது ஒரு விஷயத்த நீங்க காப்பாத்தியே ஆகணும், அதாவது வேணும் சமைக்கிறதுக்கு அடுத்து, என்ன பண்ணுவீங்க?
5: தண்ணி ஊத்திங்க, நல்லா வந்து கலக்கி விட்டு தண்ணிய வடிச்சிட்டு சீரகத்தை எடுத்துருவோங்க.
4: சரிங்க, அப்ப வெள்ளப்பாக்கு தண்ணியோட போயிருங்கல்ல?
5: வெள்ளப்பாக்கு அப்புறம் காத்திக்கு வச்சுக்கோங்க.
4: பாத்தீங்களா, அது எப்படிங்க முடியும்? சரிங்க, நன்றி, நன்றி அழைத்தமைக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விக்கான பதில் நீங்க இதில் எப்படி வந்து இதை தனியா பிரிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்துட்டு ரொம்ப சிம்பிளா யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க. நம்ம பாட்டு கேட்டுட்டே தொடர்ந்து இதை

நெஞ்சிருப்போம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரின் கெட் செட் கோ தி கேம் ஷோ. சக்திவேல்.

0: 4:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ ஜீரகத்தையும் வெள்ளத்தையும் எப்படி காப்பாத்துவீங்க அது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்ச ஹரிஹரன் வந்து பெங்களூர்ல வந்து பதில் சொல்லியிருக்காரு. உலோக வடிகட்டி இருக்குல்லங்க, ஸ்டீல் ஸ்ட்ரைனர், அதுல வச்சு வெள்ளப்பாக சூடா இருக்கும் போதே வடிச்சிட்டோம் அப்படின்னா இரும்பும் ஒன்றும் ஆகாது, அதுல இருந்து நம்ம ஈஸியா ஜீரகத்தையும் தனியா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ யோசிச்சு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ பாருங்களேன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எதுக்குங்க அதை பிரிச்சுக்கிட்டு வெள்ளப்பாவில் கொஞ்சமாக ஜீரகம் விழுந்துருச்சா பரவாயில்ல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் பொரிய வாங்கி பொரிய போட்டு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜல்லடையில் ஊட்டினா ஜீரகம் மேலே இருக்குங்க, வெள்ளப்பாக கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டால் நடந்து அதனால தண்ணி ஊற்றி காய்ச்சி டீ வைக்க வேண்டியது தானேங்க. டீ டைமும் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து கெட் செட் கோல் வந்து டீயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சூப்பர், அதை வடிகட்டினா பிரிச்சிடலாம், டீயுக்கும் டீயும் ஆச்சு வெள்ளத்துக்கும் வெள்ளமும் கிடச்சிடும் அப்படின்ட்டு சண்முகசுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சமையல் அறைக்கு போகிறவங்களுக்கு தானேங்க தெரியும், எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் மற்றும் திரு விஜயமங்கலம் வந்து இப்பெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகவே கூடாது, யாருனாலும் பதில் சொல்லலாம், ஏன் கிச்சனுக்கு போகிறவங்க தான் வந்து இதெல்லாம் பதில் சொல்லுமா அப்படின்ட்டுல. ஓகே, வெள்ளம் கடுகு எல்லாத்தையும் வந்து ஜல்லடை அனைத்தும் வடிகட்டியில் இந்த கலவையுடன் கொட்டி சலிக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளப்பாக ஆற விட்டுட்டு ஆற விட்டா கட்டி ஆயிடுமே அந்த ஒரு பதத்திலிருந்து மீறி போயிடுச்சு அப்படின்னா, இந்த கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பி பதத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கட்டியாக விழுந்துருங்க. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணியிருக்காங்க. வெள்ளத்தை விட கடுகு லேசானது, அதனால மெதுவாக ஊதி ஊதி பிரிக்கலாங்க அப்படின்னு திருப்பூர்லேருந்து பாலா சொல்லியிருக்காரு. சூப்பர், கணேஷ் திருமுகிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ எங்கே பிரிச்சுட்டு பேசாமல் ஒட்டுக்கா சமை, ஏங்க இதை பிரிச்சுக்கிட்டு ஒட்டுக்கா சேர்த்து சமைக்க வேண்டியதானங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. பாண்டிநகர் இந்திராணி, ஜீரக மிட்டாய் செஞ்சுருவாங்க, எதுக்குங்க தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு ஜீரக மிட்டாய் செஞ்சு சமத்தா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவினாஸ்ரீ, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், தண்ணியை ஒரு 2 டம்ளர் ஊற்றி இங்கே டீ தூளை ஓட்டு, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து கருப்பட்டி ஜீரக டீ வச்சு விடுவாங்க, நாங்களே ஒரு புது டிஷை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னது என்னவோ வெள்ளம் தான், இவங்க கருப்பட்டி அதை மாற்றிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்ற முடியாது, ஓகே நம்ம இதுக்கு வந்து வெள்ள ஜீரக டீ அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, செல்வலக்ஷ்மி, ராஜவீதியிலேருந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்படிங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரேமா வெள்ளையங்கிரி கரந்தப்பட்டியிலேருந்து இன்னொரு நேயர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ரவையை போட்டு கேசரியே செஞ்சிடலாமே சூப்பராக சாப்பிட்லாம்ல நிகழ்ச்சி கேரடே அப்படின்ற மாதிரி திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி ராமராஜ், சாரி தர்மராஜ் ஹரிஷ் சொல்லியிருக்காங்க. சூப்பர், நம்ம நிகழ்ச்சியில் யார் அடுத்து பேச காத்துட்ருக்காங்க, என்ன கேள்வி கேட்க போகிறோம் அவர்கிட்ட, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், பெருமானந்தூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: நிகழ்ச்சி ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
1: இந்த 4 மணி நிகழ்ச்சியை ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சியை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க,
0: சந்தோஷங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சி எது?
1: 11:30 சாயுனார் காலி இந்த வசந்த இல்லம் 12 மணிக்கு அதெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன்.
0: சூப்பருங்க, சரி ஓகே. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு பிடித்த மிருகம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்.
1: எனக்கு பிடித்த மிருகம் நம்ம கார்த்திகை ராஜா இருக்கிறவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: சிங்கராஜா இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரி, ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம், ஜாலியா

0: இருந்து ஒரு க்வெஸ்சனை கேட்கறேன். நீங்க ரேடியோவை கேட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு உங்க வீட்டுல திண்ணை இருக்கா வாசல் இருக்காங்க? திண்ணை இருக்குங்களா உங்க வீட்டுக்குள்ள? சரி, வாசல்ல சரி, ஓகேங்க. கடையில வந்து ரேடியோ ஜாலியா கேட்டு அப்படியே ஆசையா உட்காந்துருக்கீங்க ரேடியோ பக்கத்துல வச்சுட்டு. அப்போ வேகமா ஒரு சிங்கம் ஓடி உங்களை நோக்கி வருது. என்ன பண்ணுவீங்க?
1: என்ன வருவீங்க?
0: சிங்கம், உங்களுக்கு பிடிச்ச சிங்கம் வருதுங்க. சிறப்பான ஒரு பதில் சொல்லிருக்கீங்க, நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. ஓகே, இவர் இப்படி பதில் சொல்லிருக்காரு. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத எங்களுக்கு வாட்ஸ்அப் சொல்லுங்க. 9585800103.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது Agri-Intex 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. Agri-Intex 2026 கொடிசியா கோவை.
1: 4:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்குங்க. நீங்க சிங்கத்தை பத்தி கேட்டீங்க, இருந்தாலும் நாங்க பதில் சொல்றோம். எங்களுக்கு யானை பிடிச்சனால பொங்கல் வச்சு அப்படியே சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க. விலங்கு என்னை நோக்கி வந்தால் முதலில் மரத்திலேயோ மொட்டை மாடிலேயோ ஏறி தற்காத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபயர் டான்ஸ் ஆட சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா சிங்கத்துக்கு ஃபயர்னா பயமா, அதனால ஒரே ஓட்டமாக ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சாமி சொல்லியிருக்காரு. சுமதியும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க சாவக்காட்டுப்பாளையத்துலேருந்து. செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரே ஓட்டம்தாங்க வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இவங்ககிட்ட வந்து அதாவது சிங்கத்துக்கிட்ட இவங்க கேட்பாங்களாம். விஜயமங்கலம் சரிதா சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமாங்க, நீ வந்து லயன் கிங்கில் இருக்கிற சிங்கமா, இல்லை உன் பிராண்டில் வந்து உன் பேரில் ஒரு பிராண்டில் வந்துட்டுருக்குல்ல அந்த சிங்கமா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இப்படி சிங்கம் வந்துடுச்சு அப்படின்னா என்னங்க பண்ணுறது, ஒரே ஓட்டமாக ஓடுவேன். இல்லை அப்படின்னா இந்த சிங்கம் ஒன்று பூரப்பட்டதேன்னு ஒரு அற்புதமான பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டு கேட்க வைப்பாங்க, அது அமைதியாக சந்தோஷப்பட்டு உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோணமலையிலேருந்து ஆனந்தன் சொல்லியிருக்காரு. அதை பார்த்தா பயம் வருங்க, துண்டக்கான துணியக்கானன்னு ஓடத்தாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகசுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து. ஏ இவர் பார்த்தீங்களா, நம்ம கோஎஃப்எம் ரெயின்போ வந்து சத்தமாக வச்சுருவாங்க, அது அப்படியே மயங்கி சொக்கி அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் சொல்லியிருக்காரு. சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மிருகம் வந்து பூனை தாங்க, பூனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நல்ல பாலை காய்ச்சி ஊற்றி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கங்க, வச்சு தூங்க வச்சுருவேங்க, ஒரு சாக்கு துணி போட்டு அதை பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கம் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓடுறதுக்கு ட்ரை பண்ணதை விட அம்மா அப்பா அப்படின்ட்டு அலறதான் செய்வோம் இல்லையா, இப்படி தான் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் சூப்பராக யோசிச்சு வேற விதமான பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. விருந்தினராக வரும் சிங்கத்திற்கு டீயும் பண்ணும் வாங்கி தருவேங்க அப்படின்னு சொல்லி ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க. சிங்கம் காட்டிலேருந்து இப்போ வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சாங்க, அது பாட்டு காட்டில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் கல்யம்புதூர்லேருந்து. பாண்டிய நகர்லேருந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் இந்திராணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீ காட்டுக்கு மட்டும்தான் ராஜா, ஆனால் நான் என் வீட்டுக்கே ராஜா, என்னோட ராஜா என்னோட ராணி யார் தெரியுமா, என்னோட மனைவி தான் அப்படின்ட்டு மூக்கனூர்லேருந்து பூபதி ராஜேந்திரன், அதாவது இந்த மனைவி மார்களை விடவே கூடாது, எங்கிட்ட வந்து எப்படியாவது போட்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறமா நிறைய பேர் டைப்பிங்லேயே இருக்காங்க. ஓகே, நிறைய சூப்பர்ஸான பதில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. சிங்கம் கலையிறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போடுவேங்க அப்படின்னு சொல்லி கணபதியிலேருந்து ஜெயகாந்த் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்ம கேட்கலாங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் பிஃபோர் யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு கப்பில் வந்து காஃபி இருக்குது, வாட் இஸ் பிஃபோர் யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அதுக்கு என்ன பதிலை சொல்லியிருப்பாரு, நீங்கள் பதில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணி சொல்லலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, கேட்கலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சூப்பருங்க, அதாவது நம்ம நேர்கள் ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, ஆனால் லைனுக்கு வந்தோன்னா அங்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுறது. வணக்கம், யார்?

0: கோகிலா இங்க இருந்து
1: கோத்திகிரி.
0: சொல்லுங்க, கேட்டிங்களா கேள்விய? ஆஹா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கோகிலாமா? இல்லத்தரசி. பெருமையா சொல்லுங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவ்வளவு உற்சாகமா பதில் சொல்லிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப பாட்டும் காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கெட் செட் கோ, தி கேம் ஷோ.

0: மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நம்ம ஜீரகம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பான கேள்வியெல்லாம் கேட்டோம் இல்லையா, மண்டவெல்லாம் சொல்லிட்டு அந்த கொஸ்டினை சௌமியா மேம் தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு உங்ககிட்ட இருந்து தித்திப்பான பதில்களை கேளுங்க, நேர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்களும் பதில் சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில் யார் அடுத்து பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், கெட் செட் கோ தி கேம் ஷோ, அகாஷவாணி கோயம்புத்தூர். ஓகேங்க, சூப்பர், லைனில் இருக்காங்க ஆனால் பேச மாட்டாங்க. சரிங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இன்னொரு கேள்விக்கு போகலாமா? ஓகே, நீங்கள் எந்த ஒரு பொருளுக்கு விலை அதிகமாக கேட்டு வாங்குவீங்க, கடைக்கு போடுங்க, எந்த ஒரு பொருளுக்கு விலை அதிகமாக கேட்டு வாங்குவீங்க, பேசலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், கேட்குதுங்களா? ஓகே, வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் சரியான பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? எந்த ஒரு பொருளுக்கு விலை அதிகமாக கேட்டு வாங்குவீங்க? வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்னாச்சுங்க, சூப்பருங்க. சரி, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: சில்லறை கேட்கும் போது ரூபாயை கொடுத்து அதிகமாக கேட்கலாம்.
1: சில்லறை ஃபர்ஸ்ட் யார் எங்கேருந்து சொல்லுங்க?
2: ஓகேலா,
1: மறுபடியும் நீங்களா? சரி, சந்தோஷங்க. ஓகே, ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சில்லறை கேட்போங்க அப்படின்னு அதிகமாக, அதாவது கொடுத்த காசுக்கு தானே சில்லறை கொடுப்பாங்க. இப்போ 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 5-10 ரூபா நோட்டு வாங்கலாம், இல்லை சில்லறையாக வாங்கலாம். பட் கொடுத்ததை விட, பொருளை விட நம்ம அதிகமாக கேட்டு எதுக்கு வாங்குவோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில்லறை அப்படின்னு சொல்லிட்டு அவினாஸ்ரீ, பிரபு, தேவி, ஸ்ரீ சாய் சொல்லியிருக்காங்க. கணபதியிலேருந்து ஜெயகாந்தன், நான் பேரம் பேசவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சில்லறை கொடுத்து பணம் அதிகமாக வாங்கணும், அது எப்படிங்க? ஒரு சில கடைக்கு தான் அது வந்து இல்லையா, ஒரு சில கடைக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்து நம்ம காயின்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்குறப்போ சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம கேட்ட கேள்வி வந்து லாஜிக்கான ஒரு க்வெஸ்சின்னு யோசிச்சு பாருங்களேன். கல்லா பெட்டி, ஓகே, இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, சஹானா சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, விலை மதிப்பில்லாத பொருளுக்கு, விலை மதிப்பில்லாத பொருளுக்கு நம்ம விலை மதிப்பில் அதிகமாக கேட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம், வாங்குறோம், ஐ மீன் கேட்குறோம். நிலம், வீடு, கல்வி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், ஓகே, கொத்தமல்லி கருவேப்பிலே ஃப்ரீயாக தாங்க கேட்போம், இப்போல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குறோம். பட் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ தக்காளி வாங்கணும், 2 கிலோ வெங்காயம் வாங்கணும் அப்படின்னா அவங்கள இந்த அம்மா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறையா கருவேப்பிலை கொத்தமல்லியை தூக்கி கொடுப்பாங்க. இந்த பதிலில் வந்து திருப்பூர் பாலா சொல்லியிருக்காரு. ஓகே, வேறு வந்து இன்னும் நிறைய நேர்கள் வந்துட்டு டைப் பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டியநகர் சிவசங்கரி இந்திராணி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பொறிக்கடலை அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. தங்கத்தை கொடுத்துட்டு அதிகமாக பணம் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படியே இருந்தாலும் நம்ம பழைய தங்கத்துக்கு இந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகளில் ஃபிக்ஸராக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். உடுமலை சுடர், முருகானந்த், ஜெயந்தி இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வட்டி, ஆஹா, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, தங்கம் தாங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலேருந்து, சந்தையில் காய்கறி வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி கீர்த்தனா விஜயமங்கலத்துலேருந்து, குகன் சிந்து கோத்தகிரி, மறுபடியும் நாம் ஏதாவது ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு

தங்கம் வெள்ளி தாங்க அப்படின்னு சொல்லி தர்மராஜ் ஹரீஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சரியான பதில் என்னன்றதை நானே சொல்கிறேன். நம்ம பழைய பேப்பர் கடைக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த பழைய பேப்பருக்கு போகிறப்போ கிலோக்கு அவங்க வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் வெள்ளியும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் பழைய பேப்பர் வந்து நம்ம போடுறப்போ, பழைய ஜாமான்களை போடுறப்போ, அதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பரான ஒரு கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நிறைய நேர்கள் வந்து இன்னுமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக கேட்டு வாங்குவாங்க யாரு, மூக்குன்னு ஒரு சண்முகானகர்லேருந்து வரதராஜ் கீதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இன்னுமே மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு பதில் சொன்ன நேயர்கள் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கெட் செட் கோ தி கேம் ஷோ.

இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது Agri-Intex 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு

0: மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வரைக்கும் கேட்டு வசிச்சோம் கெட் செட் கோ தி கேம் ஷோ. இனி அடுத்த நிகழ்ச்சியா கேட்கலாம் கதைகளின் வழியே திருக்குறள். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றினியர்களே,
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வேளாண்மை, அரிய துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் திட்டம் தீயை பசுமை பரப்பாக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டத்தை செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து அதிகாரிகள் துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டாக்டர் ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: அதிகாரம் மக்கட்பேறு குரல் எண் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம எல்லாரும் கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணியும் ஆயாச்சு. ஆர்ஜே சாரு கேசினி குட்டி குட்டி கதைகளோட அது மூலமா திருக்குறளையும் சொல்ல வந்தாச்சு. கேட்க நீங்களும் தயாரா இருப்பீங்க இல்லையா? நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பும் இதுதான், குட்டி கதைகளும் அது மூலமா திருக்குறளும் கேட்கிறது. அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதை நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு வாங்க போலாம். ஒரு காட்டுல ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு. அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பனா இருந்துச்சு. ஒரு நாள் வெளியே போன பட்டாம்பூச்சி திரும்பி வரப்ப ரோஜா தேனி கூட நட்பா இருக்கிறத பாத்துருச்சு. உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அந்த ரோஜா கூட சண்டை போட்டுச்சு பட்டாம்பூச்சி. அதுக்கு அந்த ரோஜா சொல்லுச்சு, நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிறத விரும்பவே மாட்டேங்கிற? நான் சுரக்கிற தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்யறது அந்த தேனியுடைய வேலை. அதனால நான் அது கூட நட்பா இருக்கணும். ஆனா நீ அதை பார்த்து பொறாமப்படுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்டு பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், அடடா, உன்னை பொறாமையால அவமதிச்சிட்டேன், எனக்கு தக்க தண்டனை கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ பொறாமை குணம் உள்ளவங்களுக்கு வெளியே இருந்து துன்பம் வர தேவையில்லை, அவங்களுடைய பொறாமை குணமே அவங்களுக்கு தண்டனை தான் திருவள்ளுவர் எழுதி இருக்கிறத அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து அப்படிங்கிற திருக்குறளை சொல்லிச்சான் ரோஜா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பொறாமை எண்ணமே ஒருத்தங்களுக்கு தண்டனையா அமைஞ்சிரும் அப்படிங்கறது தெரியுது. அதனால யார் மேலயும் நாம பொறாமப்படக்கூடாது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை, ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சத்துல சில காட்டுக்கோழிகள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்துச்சுங்களா. அப்போ அங்க ஒரு நரி வந்துச்சு. அந்த நரிய பார்த்ததும் அந்த கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அடடா, நம்ம கீழே விழுந்தோனா இந்த நரி நம்மள பிடிச்சு சாப்பிட்டுருமே அப்படின்னு ரொம்ப பயந்துச்சுங்க அந்த காட்டுக்கோழிங்க. அப்போ அந்த நரி அந்த மரத்து மேல ஏற முயற்சி செஞ்சது. அத பார்த்த காட்டுக்கோழிகளுக்கு இன்னும் ரொம்ப பயம் வந்துருச்சு. இத பார்த்த நரி என்ன பண்ணுச்சு, தந்திரக்கார நரி இல்லையா, அது கீழே படுத்துக்கிட்டு செத்து போன மாதிரி நடிச்சுது. ஆனா அதோடைய வால் மட்டும் அசையறத பாத்துருச்சுங்க அந்த கோழிங்க. உடனே இன்னும் ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த கோழிகளுக்கு. அப்போ ரொம்ப பயந்து போன கோழிங்க நடுக்கத்துல கீழே தொப்பு தொப்புன்னு விழுக தொடங்குச்சு. உடனே அந்த நரி என்ன பண்ணும், இதுக்காகத்தானே காத்திருந்துச்சு, அத பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. அத பார்த்த மத்த கோழிகளுக்கும் ரொம்ப பயம் வந்து அதுகளுடைய நிலையும் தடுமாறி போச்சு. ஒவ்வொரு கோழியா பயத்துல கீழே விழ விழ எல்லா கோழிகளையும் சாப்பிட்டுருச்சான் அந்த நரி. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, ஆபத்துல அதிக கவனம் செலுத்துறது நம்மளே அதுக்கு பலியாக வைக்கும் அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. பதறாம இருந்தோனா அந்த காரியம் சிதறாது அப்படிங்கறதும் தெரியுது. இந்த திருக்குறளுக்கான பொருள், அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு. அதாவது மனசுக்குள்ள பயம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் அது பயனில்ல. அதே மாதிரி மறதி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பால பயனில்ல அப்படிங்கறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். நாம எப்பயுமே பயப்படக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை நம்மள சுத்தி வரும்போது ரொம்ப பொறுமையோட அதை கையாண்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்முடிவை கொடுக்கும். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு கதை. ஒரு வேப்ப மரத்துல ஆந்தை ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்துச்சான். ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த மரத்தடியில தங்க வராரு. அவர்கிட்ட அருள்வாக்கு கேக்குறதுக்காக நிறைய பேர் வராங்களாம். அப்போ சும்மா கத்திக்கிட்டே இருந்துச்சான் அந்த ஆந்தை. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த ஆந்தைய பார்த்து அந்த சாமியார் சொன்னாரா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய, இன்னையில இருந்து 1 வருஷத்துக்கு உன்னோட பேச்ச குறைச்சிட்டு நடக்கிறது எல்லாம் உன்னிப்பா கவனி அப்படின்னு சொன்னாரா. இது என்ன பெரிய விஷயமா, சரி அப்படின்னு ஒத்துக்கிச்சு அந்த ஆந்தை. அன்னையில இருந்து அதிகமா சத்தம் போடுறத விட்டுட்டு அமைதியா கிளையில உட்காந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சுதான். அப்போ அந்த மரத்தடியில நடக்கிற விஷயங்களை பாக்க பாக்க உண்மை அதுக்கு புரிய ஆரம்பிக்குது. இங்க நிறைய பேர் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கு அப்படின்னு. அவங்க ஏன், எதுக்கு, எப்படி இப்படி பேசுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நிறைய கேள்விகள் ஆந்தைக்குள்ள உருவாச்சு. அமைதியா மாறி போன ஆந்தைக்கு உலக அறிவு அதிகமா வளர ஆரம்பிச்சது. 1 வருஷம் கழிச்சு அங்க வந்த சாமியாருக்கு அந்த ஆந்தைய பார்த்ததும் அதோடைய முகத்துல இருந்த தேஜஸ் அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லிச்சான். சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருந்த ஆந்தை இது இல்ல, எல்லா விஷயத்தையும் உடனே நம்பாம ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவு கொண்ட ஆந்தை இது அப்படின்னு. இந்த கதைக்கான திருக்குறள், செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதப்ப வயிற்றுக்கு சிறிது உணவு இடப்படும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். நாமளும் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். சும்மா எதுக்கெடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிட்டு எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்காம நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாலே ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை நாம அமைதியா கையாண்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதா முடியும் அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கதையை கேட்கலாமா? தன்னோட நண்பருடைய திருமண அழைப்புக்கு குடும்பத்தோட முன்னாடி நாளே போனாராம் ஒருத்தர். போயிட்டு மதியம் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாரு. ரெண்டு வடை ரெண்டு லட்டுன்னு அளவில்லாம சாப்பிட்டாராம். நலங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு விருந்துல சாப்பிட உட்கார்ந்தாரு பந்தியில. மதியமே ஒரு புட்டி புடிச்சிருந்ததால இந்த விருந்து அவரால் சரியா சாப்பிடவே முடியல. உணவு ருசியா இருந்ததாலையும் தனக்கு பிடிச்ச வகைகள் எல்லாமே இருந்ததாலையும் ஒன்னையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தாலையும் மறுபடியும் போண்டா கேசரி இட்லி பூரின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டாராம். அடுத்த நாள் அதிகாலை நேரத்துல திருமணம். சரி வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துக்கலாம் அப்படின்னு குடும்பத்தோட கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போனாரா. வீடு வந்ததுதான் தாமதம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வயிற்று வழியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. மதியம் ராத்திரின்னு ரெண்டு நேரமே விருந்து சாப்பிட்டது, அதுவும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டது சரிக்காம போச்சு. நெய் பதார்த்தங்கள் ஒத்துக்காம போய் வாந்தியும் வயிற்று போக்கும் அவருக்கு வந்துச்சு, அதுவும் விடிய விடிய. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டாராம். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. முன்னாடி சாப்பிட்ட உணவு நல்லா செரிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வேளை உணவை சாப்பிட கூடாது. எவ்வளவு ருசியா இருந்தாலும் சரி, அளவாதான் சாப்பிடணும்னு அதுல இருந்து அதை கடைபிடிக்கவும் செஞ்சாராம். இந்த கதைக்கான திருக்குறள் மருந்துங்கிற அதிகாரத்துல இருக்கிற மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அதாவது ஒருத்தன் சாப்பிட்டது ஜீர்ணமாயிருச்சுன்னு நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அவனுடைய உடம்புக்கு மருந்து அப்படின்னு ஒண்ணு வேண்டியதே இல்லையா. உடல் நலம் எப்பவும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். நாமளும் இதை கடைபிடிக்கலாம். பிடிச்ச பொருள் இப்பதான் கிடைக்கும் அப்படின்னு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்க கூடாது. இந்த நேரத்துக்கு இது போதும் அப்படின்னு நம்மளுடைய மனசு சொல்லுச்சு, இல்ல நம்மளுடைய வயிறே நம்ம கிட்ட சொல்லுது அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சு வந்தாராம். அவங்களுடைய அன்பு மனைவி மிகச்சிறந்த அழகி மட்டும் இல்ல, அறிவாற்றலும் செயல்திறனும் நிர்வாக திறமையும் கொண்டவங்க. சொல்ல போனா அரசர் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்றதை விட உண்மையா ஆட்சி நடத்திட்டு வந்தவங்க அவருடைய மனைவிதான். ஒரு நாள் அரசி அரண்மனை தோட்டத்துல வில்வித்தை பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எஞ்ச அம்பு வேகமா மதில் சுவரை தாண்டி வெளியே போயிருச்சு. வெளியே போன அம்பு அந்த வழியா போன வேலையாள் ஒருத்தருடைய உடம்புல பாஞ்சு மரணத்தை ஏற்படுத்துச்சு. இந்த கொலை வழக்கு அரசர் முன்னாடி வந்துச்சு. வழக்கு விசாரணைக்கு அப்புறமா மனைவின்னு கூட பாக்காம சட்ட அடிப்படையில மரண தண்டனை விதிச்சாரு அரசர். அங்கிருந்த எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சி. ஏதாவது ஒரு வகையில தண்டனையை குறைக்கலாமேனு எல்லாரும் அரசரை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சட்டறிவு உடையவங்களையும் அறிஞர்களையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வகையில இதுக்கு தீர்வு இருக்கான்னு பாக்க சொல்றாரு அரசர். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து யாரு கொல்லப்பட்டாங்களோ அவங்களுடைய மனைவி கொன்னவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லணும். இல்லைனா அந்த தண்டனைக்கு பரிகாரமா பிணைய தொகையை கொடுத்துட்டா கொலையாளிய விடுதலை செஞ்சிடலான்னு ஒரு விதிவிலக்கை எடுத்து சொல்றாங்க. உடனே மன்னர் ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறாரு. என்ன கட்டளை அது? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு அரசருடைய மனைவி ஒரு நாள் வில்வித்தை பயிற்சி மேற்கொள்ளும் போது அது மதில் சுவரை தாண்டி அந்த வழியா போன வேலையாள் மேல பாஞ்சு மரணத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்கை விசாரிச்ச அரசர் அரசுக்கு மரண தண்டனை விதிச்சாரு. அங்கிருந்த எல்லாரும் இந்த தண்டனைக்கு ஏதாவது விதிவிலக்கு அளிக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு மன்னர் சட்ட அறிவு உடையவங்களையும் அறிஞர்களையும் கூட்டு தீர்வு கேட்க, யாரு கொல்லப்பட்டாங்களோ அவங்களுடைய மனைவி கொண்டவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லணும், இல்லைனா அந்த தண்டனைக்கு பரிகாரமா பிணைய தொகையை கொடுத்துட்டா கொலையாளிய விடுதலை செஞ்சிடலாம்னு சொல்ல, அப்போ அரசர் ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறாரு. அது என்ன கட்டளை, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப கேட்கலாமா? யாரும் இறந்தவருடைய மனைவிய வற்புறுத்த கூடாதுன்னு மன்னர் கட்டளையிட, பொதுமக்கள்ல சிலர் இந்த விஷயத்த இறந்தவருடைய மனைவிக்கு சொன்னாங்க. மனம் இறங்குன அவங்க மன்னர் கிட்ட போய், அரசே எனக்கு பிணைய தொகையே போதும், அரசிய நான் மன்னிக்கிற, அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால அரசுக்கு மரண தண்டனையிலிருந்து விடுவிச்சாரு மன்னர். கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி வாழ ஒரு பிணைய தொகை தேவைதான். ஆனா அவங்களுடைய குறிக்கோள் அது மட்டும் இல்ல, திறமையான அரசு கிட்ட கருணை காட்டினாங்க. அது நல்ல குணம் இல்லையா? இந்த குணம் இல்லைனா என்ன நடக்குன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, பொருள் இல்லாதவர்க்கு இந்த உலகத்து வாழ்க்கை இல்லாத மாதிரி உயிர்கள் மேல அருள், அதாவது இரக்கமும் கருணையும் இல்லைனா அவங்களுக்கு தேவ உலகம் இல்லையா அப்படின்னு அருளுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்குங்கிற திருக்குறள் மூலமா நமக்கு சொல்றாரு. அருளும் பொருளும் வேணும் வாழ்க்கைக்குன்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில இணைஞ்சு கதைகளையும் திருக்குறளையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான கதை, ஒரு தோட்டத்துல வெண்டக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் இருந்துச்சாம். அப்போ அந்த வெண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடி கிட்ட, கத்திரிக்காய் செடியே, இந்த தோட்டக்காரர் நம்ம மேல ரொம்ப பாசமா தண்ணீர் விட்டு உரம் போட்டு வளர்க்கறாரு. ஆனா சில புழு பூச்சிகள் நம்ம எல்லாரையும் கடிச்சு நம்மளோட இலையையும் காயையும் வீண் பண்ணுதுங்க. அதனால நமக்கு பெரிய துன்பம் ஏற்படுது. இந்த தோட்டக்காரர் இதையெல்லாம் கண்டுக்காம நம்மளுடைய நிலைமைய பார்த்தும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறது தான் மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுச்சான். இத கேட்ட கத்திரிக்காய் செடி, வெண்டக்காயே, இந்த வெயில் காலத்துல தோட்டக்காரர் நம்மள எல்லாம் தண்ணி விட்டு வளர்க்கறதே பெரிய விஷயம். இதுல வேற நம்மள கண்ணும் கருத்துமா பராமரிக்காம இருக்காரேன்னு வருத்தப்படுறது முட்டாள்தனம். ஒரு பக்கம் துன்பம்னா இன்னொரு பக்கம் இன்பம் இருக்கும். எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்க. இதை விட ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு இன்பம் வந்தா அதை பெருசா நினைச்சு கொண்டாடாம இருந்தா துன்பம் வந்தாலும் அது உன்னை எதுவும் செய்யாது. அதனால அப்படி ஏத்துக்கோன்னு கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடிக்கு எடுத்து சொல்ல, அது நியாயமாப்பட்டதும் வெண்டக்காய் செடியும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சது. நியாயந்தா. இதத்தான் பொய்யில் புலவரும் சொல்றாரு, இன்பம் வரும்போது அத அனுபவிக்காதவன் துன்பம் வரும்போது அது அவனை ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு. இடுக்க நழி அமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளங்கிற திருக்குறள் வழியா நமக்கு சொல்றாரு. நாமளும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டா வாழ்க்கை துன்பம் இல்லாம மாறிடும். முயற்சி பண்ணி பாப்போமே. ரைட். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியை இதுவரைக்கும் கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகளும் கதைகள் வழியாக நிறைய திருக்குறளையும் கேட்டோம். இந்த கதைகளும் திருக்குறளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் ஓடு. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:40. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை.

நிறம் மாலை 6:15 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து, டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நெருமாலை 6:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து கேட்கலாம். 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 8/7/2026 புதன்கிழமை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ

சாஜிதா பேகம் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் நிலவரம் கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, இலக்கியத்தில் அன்பும் காதலும், உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதாதேவி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே, தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபத்தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேர்களே, நாளை இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலன்குன்றா அங்கக மேலாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கங்களை வேளாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மையின் பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: நிறமாலை 6:28:42. இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
2: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
1: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர்

0: ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: வங்கி உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் mm வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 days ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெயினி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பார்க் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெயினி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 6:40. ஆகாஷவாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் முதலில் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்திற்கு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் மாலை 6:41 20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அற்புதமான 70களின் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் மாலை 6:47. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும். சென்னை மெத் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவுல அதிகபட்சமாக 29°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. திருப்பூர்ல அதிகபட்சமாக 33°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25°C வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 35°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25°C வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. சேலத்தை பொறுத்தளவுல அதிகபட்சமாக 34°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24°C வெப்பநிலையும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24°C வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. ஊட்டியில் அதிகபட்சமாக 22°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17°C வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பிள்ளையார் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை வந்து 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்போம். ஸோ பாடலை முழுமையா கேட்க முடியல, இன்னைக்கு முழுமையா கேட்டு ரசிக்கலாம். சோழமங்கலம் ராஜலட்சுமி இசையில பி சுசீலா, கே ஜே ஏசுதாஸ் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் மாலை 6:54. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில 70களுடைய அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராஃபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கலாமா? டிராஃபிக்கை பொறுத்தளவில் காட்டூர் ரோடு, உமன்ஸ் பாலிடெக்னிக் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரதவீதி, ராஜவீதி, ரங்கை கவுண்டர் வீதி, அதுக்கப்புறமா டவுன் ஹால், ஒப்பனைக்கார வீதி, நவ இந்தியா ரோட்லேயும் கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் இருக்குங்க. அவினாசி ரோடு, உடையாம்பாளையம் ரோடு, ஸோ இங்கெல்லாம் போகிறப்போ பார்த்து பத்திரமா போங்க. அதே மாதிரி ரோட் ரூல்ஸ் எல்லாமே நமக்காகத்தான் அப்படின்றது நம்மளுடைய மனசில் எப்போவுமே இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றிரவு 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

கேட்ட பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே ஏசுதாஸ் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூறிக்கிற பேர்ல விலையை கொட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும்
1: விவசாயிகள்

நேயர்கள் கேட்ட பாடல் அலாவுதீனும் அற்புத விளக்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை ஜி தேவராஜன், பாடலாசிரியர் வாலி.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள்

0: திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீக் தயால் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் திறக்கப்பட்டு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயால், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரே பிரவீன் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியரின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்தை 2 இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாய் 72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்கள் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதை தொடர்ந்து 4வது ஆண்டாக 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாளுவது 41%, உரங்கள் கையாளுவது 699% அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதை போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடி

0: முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்க

0: ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா, திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:25.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர், உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்கு

0: முறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 16,089 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,012 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,099 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 8,699 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 16,547 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,719 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,536 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,269 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 16,411 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,969 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,233 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாய உற்பத்தியும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு நவீன அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதும் அவசியமாகும். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பில் இடைவெளியினை குறைப்பதற்காக 2020-2021 ஆண்டில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சரியாக சேமித்து சந்தைப்படுத்தும் வசதியை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மின் சந்தையுடன் கூடிய விநியோக தொடர் சேவை, சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விளைபொருட்களை மதிப்பிடுவதற்கான அமைப்புகள், தரம் பிரிப்பு இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள், போக்குவரத்து வசதிகள், முதன்மை பதப்படுத்தும் மையங்கள் மற்றும் பழங்கள் அறிவியல் ரீதியாக பழுக்க வைக்கும் அறைகள் போன்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த கடன் பெறலாம். மேலும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள், பகுதிக்கேற்ற பயிர் தொகுப்புகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துதல் தவிர அரசு மற்றும் தனியார் பங்கேற்புடன் அமைக்கப்படும் உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய வேளாண் கட்டமைப்புகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே கடன் வசதி பெற முடியும். ஆம், அந்த திட்டம்தான் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 3% வட்டி மானியத்தில் கடன் பெற உதவும் வசதி. மேலும் விவரங்களுக்கு 8883368510 அல்லது 8778593957 மற்றொரு எண் 9952884821 ஆகிய எண்களில் வேளாண் அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
1: நேர்லே, இனி தொடர்வது ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்.

0: இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பொன் ரமேஷ்குமார்.
1: அன்பான விவசாய பெருமக்களே, வணக்கம். உங்களுக்கு தெரியும், வருஷம் ஒரு தடவை நம்ம கொடிசியால அக்ரி இன்டெக்னு ஒரு நிகழ்வு நடக்கும். நீங்களும் எல்லாமே ஆர்வமாக கலந்துக்கிறீங்க. இந்த வருஷம் அக்ரி இன்டெக் வந்து ஜூலை 9-13 இந்த தேதிகளில் நடக்குது. ஒவ்வொரு வருஷமுமே இந்த அக்ரி இன்டெக் அப்போ இன்னொரு அருமையான நிகழ்வு நடக்கும், உழவே தலை. போன வருஷம் 7.1 நடந்துச்சு, இந்த வருஷம் 8.0 ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கொடிசியா ட்ரேட் ஃபேர் கிரவுண்ட்ஸில் நடக்குது. அது சம்பந்தமாக நிறைய தகவல்களை கேட்டு பெறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க மணிசுந்தர் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
1: நம்ம இந்த மாதிரி உழவே தலை அந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்துக்கிறது தான் எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: மகிழ்ச்சிங்க
1: சார். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
2: நான் வந்து தொழிலும் பண்ணிட்டு இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு வரேன்.

0: 2017 ஆண்டு முதல் இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை வந்து உழவே தலைங்கிற கருத்தரங்கை நடத்திட்டு வராங்க. வேளாண் மக்களுக்கு, வேளாண்மைக்கு பங்களிக்கும் வகையில் இதை நடத்திட்டு வராங்க. அப்ப இருந்தே என்னை இணைத்து கொண்டு ஒரு ஆலோசகராக இதில் இருக்கேன்.
1: நம்ம இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய விவசாய பணிகள் என்ன சார்?
0: விவசாயமும் ஒரு தொழில் தான். அதை தான் இந்திய தொழில் வர்த்தக சபையில் ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் அதை தலைமை தாங்குவாங்க. அந்த கவர்னிங் கவுன்சில் எல்லாருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து என்னன்னா, வேளாண் தொழிலுக்கு பங்களிக்கணுங்கிற ஒரு முனைப்பு இருக்கு அவங்களுக்கு. அதில் பிறந்தது தான் இந்த உழவே தலைங்கிற கருத்தரங்கை நடத்தலாம். வேளாண் சமூகத்துக்கு தேவைப்படுற, அதாவது ஒரு

0: என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் அதை தலைமை தாங்குவாங்க அந்த கவர்னிங் கவுன்சில் எல்லாருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து என்னென்னா, வேளாண் தொழிலுக்கு பங்களிக்கணுங்கிற ஒரு முனைப்பு இருக்குது அவங்களுக்கு. அதில் பிறந்தது தான் இந்த உழவே தலைங்கிற கருத்தரங்கை நடத்தலாம். வேளாண் சமூகத்துக்கு தேவைப்படுற, அதாவது ஒரு பிரதான பிரச்சனையை தீர்க்கும் வகையில் இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறதா இருக்கலாம், இந்த மாதிரி தலைப்புகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடமும் இந்த கருத்தரங்கை நடத்திட்டு வராங்க.
1: பொதுவாக இன்னைக்கு தொழிலில் இருக்கவங்க, தொழிலில் கோல் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு விவசாய பின்னணியில் இருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க.
0: உண்மைதாங்க.
1: கோவையில், கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் வந்து விவசாய பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்க விவசாயத்தில் இருந்துட்டு தான் தொழிலில் வந்து ரெண்டையும் கவனிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் செவ்வனே செயல்பட்டு இருக்குங்கிறது ஒரு நல்ல கருத்து சார். உழவே தலை 8.0, இது ஒரு 8வது எபிசோட்ல சார்.
0: ஆமாங்க.
1: இதுக்கு முன்னாடி 2017 இருந்து நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க.
1: அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அதனுடைய ரிசல்ட்ஸ் முடிவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு சார்?
0: அதாவது கருத்தரங்கில இருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க ஃபீல்டு விசிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, அதுல பங்கேற்றவங்கள களத்துக்கு கூட்டிட்டு போவோம், போய் பாக்கறதுக்கு நேர்ல. அது வந்து இந்திய தொழில் வர்த்தக சபையே ஏற்பாடு செய்து கூட்டிட்டு போய் ஒரு அனுபவ பகிர்வு இருக்கு. ஒரு விவசாயிகிட்ட இருந்து அப்படின்னா அவர் தோட்டத்துக்கே போய் பார்ப்போம் எல்லாரும். ஸோ இது மாதிரி ஏறக்குறைய எல்லா வருடங்களுமே போய் வந்திருக்கிறோம். அது ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷன். அதுக்கப்புறம் நிறையா பேர் திருப்பி இதில் ரிப்பீட்டாக வர்றவங்க நிறையா இருக்காங்க. அப்படின்னா அவங்க அதில் பயன்பெற்று வர்றாங்க. நிறையா ஃபீட்பேக் எங்களுக்கு வருது அதில் வந்து. இங்கே வந்துட்டு போய் இப்போ மரப்பயிர் சாகுபடி பற்றி, அதுவும் பழ மரங்கள் பற்றியும், உயர் ரக தடி மரங்கள், டிம்பர் ட்ரீஸ் பற்றியும் ஒரு கருத்தரங்கு நடந்தது. நிறைய பேர் அதுக்கப்புறம் மரப்பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு கருத்தரங்கா இது இருக்கு.
1: ஃபீல்டு விசிட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, அது எப்படி நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க ஃபீல்ட்ஸ் கூட்டிட்டு போவீங்களா, அல்லது வேற மாநிலங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி தரீங்களா?
0: இது வரைக்கும் வேற மாநிலத்துக்கு கூட்டிட்டு போகலீங்க. இப்போ சேலம், பொள்ளாச்சி இந்த மாதிரி தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு தான் போயிருக்கிறோம். ஒரு 2-3 பேருந்து ஏற்பாடு பண்ணி இதுல பங்கேற்றவங்களுக்கு மட்டும்தான், பங்கேற்றவங்க கோவைக்கு வந்து முன்பதிவு செஞ்சுட்டு அவங்கள கூட்டிட்டு போறோம்.
1: உழவே தலை 8.0 நான் ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம கொடிஷியர் ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்ல நடக்குது. அந்த ஹால் அதை பத்தி
0: இந்த வருடம் நடக்கிறது வந்து, நீங்க சொன்ன மாதிரி அக்ரி இன்டெக் நடக்கிறது வந்து 9-13 தேதி. முதல்ல 3 நாள் நடந்துட்டு இருந்த இந்த அக்ரி இன்டெக் வந்து இப்போ 5 நாளா பண்ணியாச்சு. 10ஆம் தேதி கொடிஷியால டி ஹால்ல காலையில 9 மணிக்கு துவங்கி 3 மணி வரைக்கும் இந்த கருத்தரங்கு நடக்குது.
1: இப்போ இந்த கருத்தரங்கம் உழவே தலை 8.0 யார் யார் பங்கேற்கலாம், எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க?
0: எல்லா வருடங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுவோம். ஒரு 750, 1000, 1500 பேர் பங்கேற்ற வருடங்கள்லாம் இருக்குது. இந்த வருடம் ஒரு 250 பேருக்கு தான் இடம் இருக்குது இந்த வருஷம் அந்த டி ஹாலில். எஃப் ஹாலில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால டி ஹாலில் நடத்துகிறோம். 250 பேருக்கு தான் டிக்கெட் இருக்குது இந்த வருஷம்.
1: நிகழ்ச்சி நிரல் பத்தி சொல்லுங்க.
0: ஒவ்வொரு வருடம் மாதிரியே எது பயனுள்ளதுன்னு நாங்க நிறைய விவாதிப்போம். அதுக்கு கண்டறியறதுக்குன்னே ஒரு கால அவகாசம் எடுத்து செய்வோம். அதுல வந்து ஒரு 3 முக்கியமான செஷன்ஸ் இருக்குதுங்க இந்த தரம். முதலாவதாக வேளாண் சுற்றுலா வந்து ஒரு முதல் தலைப்பா இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு இளைய தலைமுறை நல்ல பொருளீட்டுறாங்க, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, அவங்க கையில டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. அப்போ ஒரு வீக்கெண்ட் ஆனா குடும்பத்தோட எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லா மலை பிரதேசங்கள்லையும் கீழே பார்த்தீங்கன்னா கூட்டமாயிருது, இப்போ அவ்வளவு பேர் போகிறாங்க. அதில் வேளாண் சுற்றுலா வந்து ஒரு மிக அருமையான வாய்ப்பு வேளாண் மக்களுக்கு இருக்குது. அவங்கள ஹோஸ்ட் பண்ணி குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற வேளாண்மையை ஒரு சுவாரஸ்யமாக ஒரு நாளை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் என்னென்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து உணவு உற்பத்தி ஆகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க இளைய தம்பதியினர். அதனால் அந்த குடும்பங்கள் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதனுடைய முன்னோடிகளாக ஒரு சிலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்கள்லையும் இது நடக்குது. இதற்கான சட்ட திட்டங்களையும் மாநில அரசுகள் உருவாக்கி வருகின்றன. ஸோ இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, இதில் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கலாங்கிறதும், தமிழ்நாட்டிலையும் மகாராஷ்டிராவிலையும் மாநில விருது பெற்ற 2 பேர் வர்றாங்க அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு.
1: யார் வராங்க சார்?
0: தமிழ்நாட்டில் விருது பெற்றவர் திரு தோழர் இறையழகன் அவர்கள். தமிழ் நிலம் தமிழ் பண்ணைன்னு சென்னை பக்கத்தில் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அளவில் ஒரு பாப்புலரான ஒரு பண்ணை அது. வேளாண் சுற்றுலாவில் மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க.
1: நீங்கள் அந்த பண்ணைக்கு போயிருக்கீங்களா?
0: போனதில்லை. அவர் எனக்கு நல்ல நண்பர், நிறையா பார்த்துருக்கோம், பட் நான் நேரில் இன்னும் போனதில்லை. போ,
1: நீங்கள் அடுத்த டீம் கூட்டிகிட்டு போவீங்கன்னு
0: நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சுற்றுலாவாக போயிடலாம். அந்த தரம்
1: அடுத்தது சார், இன்னொருத்தர்
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் திரு பாண்டுரங் தவாரே அவர்கள். அவரும் மாநில விருது பெற்றவர். அவர் வந்து வேளாண் சுற்றுலா பண்ணுறது போக அதனுடைய வளர்ச்சிக்காக நிறையா வேலை செஞ்சுட்டு இருக்கார்.

0: இந்திய அளவில். அதனால் அவரும் வந்து இதை பற்றி பேசுகிறாருங்க.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேளாண் சுற்றுலா அக்ரோ டூரிசம் நான் நிறைய கேள்விப்படுறேன் சார். அதாவது நம்ம எதிர்பாராத குவார்ட்டர்ஸில் இருந்து எதிர்பாராத சர்க்கிளில் இருந்து நிறைய பேர் அன்றைக்கி ஒரு சர்வே கேட்டாங்க, அக்ரோ டூரிசம் பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, நீங்கள் டூரிசம் போவீங்களா? அப்போவே நினச்சேன் சரி இதில் ஏதோ ஒரு முன்னெடுப்பு நடந்துகிட்ருக்கு, ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது சார்.
0: ட்ரெண்டிங்கிறது தேவையை பொறுத்து தானுங்க வருது. இன்னைக்கு இளைய குடும்பங்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும், குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதில் திரு மனோகர்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு, அவர் தேனியிலிருந்து வந்திருக்காங்க. அந்த வீடியோ ஒருத்தர் திரு சைலேந்தர் அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த இதை பார்த்ததுன்னா. அதுல ஒரு விஞ்சு வச்சு திராட்சை தோட்டத்துல நீங்க போய்
1: மேலேயே பறந்துட்டு போற மாதிரி ஒரு அனுபவம் நல்லா இன்னோவேட்டிவா பண்ணிருக்காரு. திராட்சை தோட்டத்துல எக்ஸாக்டா அக்ரோ டூரிசம்ங்கிறது டூரிஸ்ட் ஸ்பாட்டே கொண்டு போயிட்டாரு, தோட்டத்துக்கு மாத்திட்டாரு. இப்போ இந்த டூரிசம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே சார்?
0: அதாவதுங்க ஒரு வேளாண்மைக்கு ஒரு எக்ஸ்போஷர் நீங்கள் கொடுக்கணும். உணவு எங்கிருந்து வருதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மொனோட்டனஸாக கூட்டிகிட்டு போகாமல் அவங்களுக்கு ஒரு என்ஜாயபிளாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தோடு சேர்ந்து இதை ஒரு கல்வி மாதிரியே அவங்க கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் வேளாண் மக்களுக்கும் இது ஒரு கூடுதல் ரெவன்யூ தானுங்க, ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ ஸ்ட்ரீம் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு காலகட்டத்தில்.
1: அதாவது நான் சமீபத்தில் பேசினேன் நிறைய சயின்டிஸ்டாகட்டும் நிறைய ஆர்வலர்களாகட்டும் அவங்க சொல்கிறது என்ன கான்செப்ட்னா, எப்படி ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபேமிலிக்கு ஒரு விவசாயி, ஒரு 10 ஃபேமிலிக்கு ஒரு விவசாயி நீங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக சேருங்க, அவர் உங்களுக்கு ஆர்கானிக்கில் ப்ரொடியூஸ் பண்ணி தருவார், அவருக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், உங்களுக்கும் தரமான உணவு கிடைக்கும். இப்போ அதிலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஃபார்மையே பக்காவாக பிளான் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கரை வச்சுருப்பாங்க மினிமம். ஒரு ஹோல்டிங்ஸ் சின்ன ஹோல்டிங்ஸும் இருக்கும், அதை வந்து ஒரு டூரிசமாக ஒரு டூரிஸ்ட் மாடலாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான தகவல்கள் நிறைய தரப்போறீங்க இந்த அளவு நீங்க
0: கண்டிப்பாங்க. நீங்க சொன்னது அதாவது ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு விவசாயி ஏறக்குறைய ஒரு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது, அதுல ஒரு ஒரு கனவா நாங்கெல்லாம் இயற்கை வேளாண்மையில் நினைக்கிறது என்னன்னா, காலத்திற்கேற்ற உணவு எதுவோ அதையே வந்து நுகர்வோர் எடுத்துக்கணும். அப்படி ஒரு பரஸ்பர நம்பிக்கை, என்ன உற்பத்தி ஆகுதோ எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு எல்லா பழமும் கிடைக்காது, மாம்பழம் ஒரு காலத்துக்கு தான் வரும். ஸோ எப்போ எது கிடைக்குதோ அதை வாங்கி உண்பதற்கான ஒரு இதுவும் புரிஞ்சுக்குவாங்க மக்கள்.
1: அதுதான் சார் சொல்கிறாங்க, நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். ஒரு இம்போர்ட் பண்ணி பண்ணுறத விட, ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி சாப்பிட்றத விட, உங்களால் எவ்வளோ தூரம் நடந்து போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த உணவு தான் உங்களுக்கு ஏற்ற உணவு அப்படிங்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன?
0: உண்மைதானுங்க, ஃபுட் மைல்ஸ்னே இருக்குதுங்க இது உலகம் பூராமே. நீங்கள் எவ்வளவு தான் இயற்கை முறையில் வளர்ந்தாலும் எவ்வளவு சத்துள்ள உணவாக இருந்தாலும் ஃபுட் மைல்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வருது அந்த உணவு உங்கள் பிளேட்டில் வரும்போது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சஸ்டெயினபிலிட்டி பருவநிலை சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் மைல்ஸ் ரொம்ப முக்கியம்.
1: இப்போது நம்ம தாத்தா நம்ம பாட்டியெல்லாம் சாப்பிட்ட உணவு நம்ம ஜீனில் அதுதான் இருக்கும், நம்ம அந்த மாதிரி உணவுகளுக்கு போகிறது எப்படின்னு நினைக்கிறோம்?
0: அது ஓரளவுக்கு நடந்துட்டு தானுங்க இருக்குது. முக்கியமாக கு சிவராமன் ஐயாவோட 6ஆம் திணை புத்தகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்மால் மில்லட்ஸ்னு சொல்கிற தானியங்களுக்கான வரவேற்பு நல்லாயிருக்கு. இன்றைக்கி குக்கீஸ்லேருந்து பல்வேறு உணவு பழக்கங்களில் அது சேர்ந்துருக்கு. அதை பதப்படுத்துகிற அதை மதிப்பு கூட்டுறத தொழிற்சாலைகள்லாம் அரசு இன்னுமே ஊக்குவிக்கலாம்.
1: அதாவது நம்ம காலம் தொட்டு சாப்பிட்டுட்டு வந்த உணவையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி இன்னைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செய்து உட்கொள்ளலாங்கிறீங்க.
0: அது ஒன்றுங்க, பேசிக் ப்ராசஸிங்கே பண்ணுறதுக்கு மெஷினரி எல்லாம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு கிராமப்புறங்களில் அரிசிக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி, நெல் விளைவிச்ச அப்புறம் என்ன பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் ஆஸ் வெல் ஆஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மற்ற சிறுதானியங்களுக்கு இல்லை. ஏன்னா அது அதை ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டோம் நம்ம, அதை திருப்பியும் ரீஇன்வென்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் உணவு பழக்கத்தில். அப்போ அதுக்கு தேவைப்படுற பேசிக் ப்ராசஸிங், நீங்கள் மதிப்பு கூட்டுதல் அளவுக்கு கூட போக வேண்டாம், அடிப்படையாக அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு
1: சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறது,
0: ரெடி பண்ணுறதுக்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு இன்சென்டிவைசேஷன் தேவைப்படுதுங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊரும். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0.
3: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531. விவசாயிகளே, ஜூலை

0: 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
1: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
0: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.

0: இந்திய தொழில் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊரும். இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்களுடன் நேர்முகம்.
1: அக்ரோ டூரிசம் பத்தி பேசணும். அடுத்தது சார்,
2: இரண்டாவது செஷனா நம்ம வச்சிருக்கிறதுங்க, இந்த பகுதியில ஒரு பிரதான பயிர் வந்து தென்னை. இங்க இருக்கிற வேலையாட்கள் பற்றாக்குறையாலும் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொழில் இருப்பாங்க, கூடுதலா வேளாண்மை செய்வாங்க, அவங்க எல்லாருமே வந்து தென்னந்தோப்புங்கிறது ஒரு இந்த பகுதிக்கான ஒரு பிரதான வேளாண்மையா இருக்கு. அதுல ஊடுபயிர் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு உழவே தலை கருத்தரங்கல பல்வேறு ஊடுபயிர் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பேசணும். இந்த தரம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொக்கோ பயிர் பத்தி பேசுறோம். அது காரணம் என்னன்னாங்க, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்ல சாக்லேட் கொக்கோ வந்து ஒரு பெரிய இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இளைஞர்கள் கையில டிஸ்போசபிள் இன்கம் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல சாக்லேட் வந்து பவுடர் வாங்கி கேக் பண்றதாகட்டும், அதனால இது வந்து வளர்ந்துட்டே தான் போகுங்கிறது ஒரு யூகம். அதன் அடிப்படையில் கொக்கோ வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்டெப்த் டீல் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு செஷன் அதுக்காக ஒதுக்கியிருக்கோம். அதில் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து வாங்கி கான்ட்ராக்ட் முறையில் வாங்குறது ரெண்டு பிரதான நிறுவனங்கள், கேட்புரிஸ் கேம்கோன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு நிறுவனத்தோட தலைவர்களும் வராங்க வந்து அவங்க இதை பேசுறதுக்காக.
1: இப்போ உங்களுடைய அனுபவத்தில் பொள்ளாச்சி பக்கம்லாம் நிறையா கொக்கோ இருக்கு, ஓரளவுக்கு தோட்டத்தில் இருக்கு, அதை விட்டு அப்புறப்படுத்திட்டு ஏன்டா அப்புறப்படுத்தணும்னு ஃபீல் பண்ணுற நிலைமைக்கும் வந்திருக்காங்க இப்போ.
2: அதாவது இந்த கருத்தரங்குக்கு வந்தாதான் முழு விஷயம் தெரியுங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். கொக்கோல வருமானம் இருக்கு, உங்களோட செலவுக்கு மேல வருமானம் இருக்கு, ஒரு லாபம் இருக்கு. நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா இவ்வளவு லட்சம் வரும் அவ்வளவு லட்சம் வரும்னு ஒரு ஏறக்குறைய ஒரு பேராசையை தூண்டும் வகையில ஒரு பயிரை பயிரிட்டுட்டு அவ்வளவு பொருள் ஈட்ட முடியலன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல அதை எடுக்கிறது ஒரு காரணம். நீடித்து நிலைத்த ஒரு வருமானம் இருந்தாலே போதும், ஒரு அபரிவிதமான வருமானத்தை எதிர்பார்த்து பண்ண வேண்டியதில்லை. இதனுடைய விலைகள் ஏறி இறங்கி தான் இருக்கும்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் இது ஒரு கூடுதல் வருமானம் தானுங்க, தென்னையில் ஊடுபயிராக பண்ணும்போது ஒரு கூடுதல் வருமானம். அப்போ எதிர்பார்ப்புகளை எப்படி வச்சுக்கணுங்கிறதும் வேளாண் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துங்க, இதில் ஒரு சின்ன மெனக்கெடல் இருக்கும், இது அப்படியே நீங்கள் அறுத்து வித்தர முடியாது. கொக்கோ பழத்திலிருந்து அந்த கொட்டையை எடுத்து அதை ஒரு சின்ன ப்ராசஸ் தண்ணியில் ஊற வச்சு அதை கொஞ்சம் மியூசிலேஜை வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தயாராக இருக்கணும், ஒன்றுமே செய்யாமல் சந்தைப்படுத்தணுங்கிற எண்ணமே தவறு தான். நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும்,
1: கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கணும், நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் செயல்பாடு இருக்கணும்
2: இருக்கணும். பெரிய மெஷினரி எல்லாம் எதுவும் வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் தொட்டி தண்ணி அவ்வளோதான், அதில் கழுவி கொடுக்கணும்.
1: ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஐயப்பாடுகள், இந்த ஷார்ட் கமிங்ஸ், இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த செஷன் அட்டன் பண்ணலாம், ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
2: கண்டிப்பாக எனக்குமே தெரிஞ்சதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த கருத்தரங்குக்கு அப்புறம் நல்ல விளக்கங்கள் இதில் கிடைக்கும்,
1: ஒரு ஐ ஓப்பனராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: ஆமாங்க, கேள்வி பதிலுக்குனே ஒரு நேரம் ஒதுக்குறோம், அப்போ எல்லா கேள்விகளையும் வல்லுநர்கள்ட்ட கேட்டுக்கலாம். கொக்கோவில் அனுபவம் வாய்ந்த விவசாயி பொள்ளாச்சியிலிருந்து திரு பச்சையப்பன் அவர்கள் வர்றாங்க, அவங்களோட அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நிகழ்வு சார்,
2: மூன்றாவது, மதிய உணவுக்கு அப்புறம் தொழில்நுட்பத்தில் என்ன லேட்டஸ்ட் வளர்ச்சி? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இரிகேஷன் ஆட்டோமேஷனுங்கிற தானியங்கி மூலம் நீர் பாய்ச்சுதல் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இந்த 10 வருஷத்தில் நல்ல அடாப்ஷன் இருக்கு, பரவலாகவே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்டமைப்பை வச்சு நீங்கள் ஊட்டச்சத்துக்களை எப்படி செடி கொடுக்கறது, நியூட்ரிஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் எதை பயன்படுத்தினா இந்த தானியங்கி கட்டமைப்பை பயன்படுத்தி வேற என்னவெல்லாம் செஞ்சுக்க முடியும்ட்டு விளக்க வராங்க. திரு அஜித் இங்லே அப்படின்ட்டு மகாராஷ்டிராலேருந்து வராரு, அவர் வந்து நியூட்ரிஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க அவர். இது போக இன்னைக்கு நீர் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எதிர்காலத்தில் வேளாண்மைக்கு தேவைப்படுற நீர். அப்போ வந்து ஒரு தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நெட்வொர்க்கை தாண்டி இன்டெலிஜென்ட்டாக அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஏஐயை பயன்படுத்தலாம், ஏஐ பயன்பாடுக்கான ஒரு அறிமுக டெக்னிக்கல் செஷனாகவும் இது இருக்கும்.
1: இன்னைக்கு எல்லா ஃபீல்டுமே செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, அதுக்காக

0: ஒரு முனைப்பு நீங்க ஆரம்பிக்க போறீங்க,
1: ஒரு அறிமுகப்படுத்தலாம்
0: விவசாயத்துல.
1: ஆமாங்க, விவசாயத்துல அறிமுகப்படுத்தலாம். இஸ்ரேல் மாதிரி நாடுகள்ல எல்லாங்க இந்த செயற்கை நுண்ணறிவை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நீங்க பயிர் பண்ற செடியோட இலையில ஒரு சென்சார் வச்சிடறாங்க. அந்த இலை என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, அது என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, என்ன சத்து அதுக்கு பத்துல, என்ன டிசீஸ் அட்டாக் பண்ண போகுது, அதுக்கு எதிராக இது தயாராகிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் அது கம்யூனிகேட் பண்ணுது. அப்போ அந்த இதை வச்சுட்டு அந்த ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ன ஊட்டச்சத்தை கூடுதலாக குடிக்கலாம், எதை குறைக்கலாம், என்ன நோய் வரக்கு இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு எடுக்கலாங்கிறதெல்லாம் கண்டறியற அளவுக்கு நுண் அறிவு வளர்ந்துருச்சு. இன்னைக்கு
0: துல்லிய வேளாண்மை ப்ரிசைஷன் ஃபார்மிங் சொல்லுவாங்க, இது ரொம்ப அல்ட்ரா ப்ரிசைஷன் ஃபார்மிங் ஆட்டா வந்துருச்சு நினைக்கிறேன்.
1: அதுல முதலீடுகள் அதிகமா இருக்குங்க. இஸ்ரேல் மாதிரி நாடுகள் சின்ன ஏரியா தான் இருக்கு, அதனால பெரிய முதலீடு பண்ணி பண்றாங்க. ஆனா இதுக்கு நம்ம வேளாண் மக்கள் அறிமுகமாயி அதற்கான தேடல்ல அவங்க ஆரம்பிச்சே ஆகணும், அந்த கட்டத்துலதான் இருக்கும். அதுல என்னன்னா, அது மூலம் அவங்க லாபத்தை பெருக்கிக்க முடியும் போது அதை அறிமுகப்படுத்துறது நம்ம இந்திய தொழில் வர்த்தக சபை மாதிரி ஒரு அமைப்பு தான் அவங்க கருத்தரங்களை இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால அதை சேர்த்திருக்கோம்.
0: ஒரு எக்ஸ்போசர் கொடுக்குறோம் நம்ம.
1: ஆமாங்க.
0: அதுக்கப்புறம் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி அதை தேடிட்டு போவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: உண்மைதானுங்க. இந்த தானியங்க மூலம் நீர் பாய்ச்சதலே பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் ஒரு தரம் இந்திய தொழில் வர்த்தக சபைன்னு இல்ல, பல பக்கம் அறிமுகமாச்சு. இன்னைக்கு தேடி போய் எல்லாரும் நிறைய பரவலா அதை போட்டு
0: சர்வசாதாரணமா சொல்றாங்க, மொபைல்லயே நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம்.
1: ஆமாங்க,
0: அது கிராமத்துல ஓரளவுக்கு பரவலா இருக்கு, நல்லாவே பயன்படுத்துறாங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்
1: அதுலயே அந்த டெக்னிக்கல் செஷன்லயே ஒன்று வந்துங்க, தானியங்க மூலம் நீர் பாய்ச்சுதல், அதுல என்னெல்லாம் வேல்யூ அடிஷன் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவதா வந்து வேர்டிக்கல் ஃபார்மிங் இப்போ பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இடம் அதிகமா பத்துறதுல தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துல நகரமயமாக்கல் வந்து மிக வேகமாக நடக்குது. நீங்க சொன்னீங்களே ஃபுட் மைல்ஸ்ன்னு, நம்ம நடக்கிற தூரத்துல இருந்து உணவை எடுக்கணும்னு. கீரை இந்த மாதிரி பல்வேறு காய்கறி வகைகளை நகரத்துக்கு பக்கத்திலேயே அமைக்கிற அளவுக்கு வெர்டிக்கல் ஃபார்மிங்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
0: எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், பல்லடுக்கு பண்ணைன்னு சொல்றாங்க, நீங்க சொல்றது வெர்டிக்கல் ஃபார்மிங், ரெண்டுக்கும் ஒத்துமை இருக்கா அது வேற்றுமை
1: இல்ல? பல அடுக்குங்கிறது எப்படின்னாங்க, அடிப்படையிலேயே வேளாண்மைங்கிறது வந்து சூரிய ஒளிய அறுவடை செஞ்சு ஒரு பயிர் வந்து மனுஷனுக்கு உணவை விளைவிச்சு கொடுக்கறது தான் இது. அப்போ ஒரு நிலத்துல நீங்க பயிர் பண்ணும்போது ஐந்து அடுக்குல பண்ணணும் அப்படின்னு இயற்கை வேளாண்மையில நாங்க வச்சிருப்போம். அதாவது பல்வேறு அடுக்குகள் இருக்கிற சூரிய ஒளிய முழுசா வந்து அறுவடை பண்ணணும்,
0: பூமிக்கே வரக்கூடாது.
1: ஆமா, வேண்டியது இல்ல, பூமி வந்து நிழல்ல இருக்கணும், கிடைக்கிற சூரிய ஒளிய பூராமே வந்து இலைகள் எடுத்து உணவு உற்பத்தி பண்ணணும், அல்லது மண்ணுக்கு வளம் சேர்க்கணும், இதுல ஏதோ ஒன்று பண்ணணும். வெர்டிக்கல் ஃபார்மிங் கொஞ்சம் வித்தியாசமானது, இது வந்து ஒரு அதிகமா தொழில்நுட்பம் தேவைப்படும். மிக சின்ன இடத்துலயே பெரிய அடுக்குமாடி கட்டடத்தை நினைச்சுக்கங்களேன், அது மேல அடிக்கிற சூரிய ஒளி வந்து ஒரு பக்கத்துல இருந்து அடிக்கும், அதை பூராமே நீங்க அறுவடை பண்ற மாதிரி வேர்டிக்கலா மேல போகும். அதுவும் என்னோட தனிப்பட்ட எக்ஸ்போஷர் கம்மி தான், இந்த கருத்தரங்குக்கு அப்புறம் அதுல பெரிய விளக்கம் கிடைக்கும்னு ஆர்வமா
0: எதிர்பார்க்கிறாங்க.
1: திரு வெங்கடேஸ்வரன் வர்றாங்க, அவங்க வந்து வெர்டிக்கல் கிரீன் ஃபார்ம்ஸ் ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டர்ன்கி பேசிஸ்ல இதை அமைத்து தர்ற தொழில ஈடுபட்டு வர்றாங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வராங்க.
0: நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால எஃப் ஹால்ல இருந்து டி ஹாலுக்கு மாற்றிருக்கேன், ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்வுல கலந்துக்கணும்னா எப்படி பதிவு பண்ணணும்?
1: இந்த கருத்தரங்கில் பங்கு பெறதுக்கு வந்துங்க, நீங்கள் கட்டண முறையில் வந்து 600 ரூபா ஒரு நபருக்கு, 9842214000 நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். அழைத்து பதிவு பண்ணிக்கலாமுங்க, மீதி எல்லாமே அவங்க போன் பண்ணாவே சொல்லுவாங்க.
0: அறிவுபூர்வமா புத்தி கொள்முதல் நிறைய இருக்க போகுதுங்க. இந்த கருத்தரங்கத்துக்கு வரவங்களுக்கு அக்ரோ டூரிசம் பத்தி ஒரு நல்ல தெளிவு கிடைக்க போகுது. தென்னையில் கொக்கோ ஊடு பயிர் செய்யறது, அதனுடைய வேல்யூ அடிஷன், அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் பண்றது, அதுக்கான டெக்னிக் சொல்லி தர போறீங்க. அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் ஆட்டோமேஷன், நீர் மேலாண்மையில பிளஸ் வெர்டிக்கல் ஃபார்ம்னு ஒரு புது கான்செப்ட் சொன்னீங்க. இது வந்து ஒரு ஃபுல் டே செஷன், அது காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் முடியுது. வேற என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க?
1: 2 முறை தேநீர் இடைவேளை இருக்கு, அப்புறம் மதிய உணவு ஏற்பாடு செஞ்சுருக்குங்க அங்கேயே. இதுக்கப்புறம் ஃபீல்டு விசிட்டுக்கு உங்களை தொடர்பு கொண்டு, நீங்கள் உங்கள் பதிவு பண்ணும்போதே உங்கள் எண் எங்ககிட்ட இருக்கும், அப்போ உங்களை தொடர்பு கொண்டு என்ன ஃபீல்டு விசிட்டு ஏற்பாடாயிருக்குதுங்கிறத எங்கள் ஆர்கனைசர் சொல்லுவாங்க. அப்போ விருப்பம் இருக்கிறவங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம நேராக களத்துக்கு போய் பார்க்கலாம். இங்கே பேசுகிற ஒவ்வொரு தலைப்பையும் களத்துல போய் நம்ம பார்வையிடுற ஒரு வாய்ப்பும் இருக்கும்.
0: நீங்க வந்து ஒரு தியரிட்டிக்கல் செஷன் அட்டன் பண்றீங்க, பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கான வாய்ப்புகளும் கிரியேட் பண்ணி தரீங்க.
1: ஆமாங்க ஆமாங்க,
0: ஒரு நல்ல அருமையான

0: முனைப்பு சார்.
1: இப்போ இந்த ஒவ்வொரு தலைப்புலையாங்க கேள்வி பதில் செஷனே தனியாக ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கியிருக்கிறோம். இந்த வல்லுநர்களையும் அனுபவம் பெற்றவங்களையும் உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்டு உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். தொழில் வர்த்தக சபை வந்து வேளாண்மைக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து எல்லா பக்கமும் நடக்கிறது இல்லை. ஒரு 6 மாதமாக வேலை செய்கிறோம் இதுக்கு. முதல்ல என்ன தலைப்பு பயனுள்ளதுன்னு நாங்கள் முடிவு பண்ணி அதில் யார் வல்லுநர்கள்னு கண்டறிஞ்சு அனுபவம் உள்ளவங்களும் வேணும். இந்த ரெண்டு பேருமே வேணும். ஒன்று ஒரு கல்வி அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஒரு வல்லுநரையும் கூப்பிட்றோம், தொழில்நுட்ப வல்லுநர். இன்னொன்று இதை செஞ்ச அனுபவம் பெற்றவங்களையும் வரவழைக்கிறதுக்கு தேடி பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வரோம். ஒரு கேள்வி பதில் செஷனும் இருக்குது அவங்க பேசின அப்புறம். இதை வந்து இந்த பகுதி வேளாண் மக்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்காக தான் இந்த முயற்சியை இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை செய்கிறாங்க. ஸோ அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம்.
0: நானும் இது வரைக்கும் ஒரு 3-4 உளவியத்தலை அட்டன் பண்ணிட்டேன் சார். நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கேன்.
1: சரிங்க.
0: மக்களும் காலையில் வந்தவங்க கலைஞ்சு போகிறதில்ல, சாயங்காலம் வரைக்கும் இருந்து நீங்கள் இந்த தொழில்நுட்ப அமர்வெல்லாம் கேட்டுட்டு தான் போகிறாங்க. நல்ல பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் சைடில் நாங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்புறோம். நிறைய மக்கள் போய் சேர அளவுக்கு நாங்களும் ஒளிபரப்பு பண்ணுறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்துக்கு வந்ததை நீங்கள் சொன்னது பார்த்தா ரொம்ப பிஸி ஷெட்யூல் தான் இருப்பீங்க. இந்த முக்கியமான ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலையும் உங்கள் டைம் ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து இந்த கருத்தரங்கத்தை பற்றி நிறைய தகவல் கொடுத்ததுக்கு நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.
1: மிக்க மகிழ்ச்சிங்க.
2: இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 வழங்கிய ஏறும் ஊறும். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பொன் ரமேஷ்குமார். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 வழங்கிய ஏறும் ஊறும். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0.
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.

0: விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ தீர்வு காண

0: ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிகரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும் அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவைக்க அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: Mr. Narendra Modi has said that India's economy is playing a major role in driving global growth. Addressing the Indian community at Jakarta in Indonesia this evening, Mr. Modi said the government is working on the mantra of reform, perform and transform. He asserted that India is a nation with more than 1 billion dreams in motion and is making rapid strides in sectors ranging from energy and connectivity to semiconductor manufacturing. The Prime Minister said India's journey towards self-reliance is becoming a multiplying force not only for Indonesia but for the entire ASEAN region. He stressed that India and Indonesia share a common vision of development and cannot afford

வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 6:55-க்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

மனதை மயக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம் கேட்ட பாடல் ராஜதுரை திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில எஸ் ஜானகி மனு பாடியது. பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார். நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ராட்சசன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது.

கேட்ட பாடல் யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திலிருந்து. ஆனந்த் சங்கர் இசையில் கே ஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம் நிகழ்ச்சியில 80கள் மற்றும் 90கள் வெளியான அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில மலேசியா வாசுதேவன் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

ராஜேந்தர் எழுதி இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம். தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்தில் இருந்து. நேர்களே, நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் RS கிருஷ்ணசுவாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். நேரம் 8:45 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தூங்காத கண் என்று ஒன்று திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் புலமை பித்தன்.

தென்றல் வரும் தெரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில மனோ மின்மினி பாடியது பாடலாசிரியர் மு மேத்தா. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். அற்புதமான 80கள் மற்றும் 90களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான பாடல் ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மின்மினி பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளோ நேரம் ரசிச்சு கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணோம். இது இதம் ரிதம். மனச மயக்கிற மாதிரியான 80 மற்றும் 90களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். நாளைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கேட்கலாம் இது அமிர்தம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. நன்றி நேர்களே.
1: Good evening. This is Akashwani and I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi addresses Indonesian Parliament, says India stands for freedom of navigation in the Indo-Pacific and follows the path of development, not expansionism. Road Transport and Highways Minister Nitin Gadkari asserts ethanol blending program is scientifically proven and delivered significant economic and environmental benefits. Home Minister Amit Shah launches mission to plant 70 lakh saplings in Delhi, over 6,000 hectares of green ridge area to be developed into forest land. 3 persons killed and 6 go missing after landslide hits Wayanad tunnel construction site in Kerala. IMD forecasts heavy rain in several parts of North and South India over next 4 days. And in men's cricket, India to take on hosts England in the third T20 international of the 5-match series in Nottingham tonight. And now the news in detail. Prime Minister Narendra Modi today called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to the regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta,

நேயர்கள் கேட்ட பாடல் தெய்வபலம். திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியது. இசை அஸ்வத்தாமா, பாடலாசிரியர் ஏ மருதகாசி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயில் இறகு. இரு உள்ளம் இணைந்ததன் விளைவாய் புதுவெல்லம் பாயுதாம் இந்த ஜோடிக்கு. மங்கையோட மஞ்சள் முகத்தை பார்த்தாலே போதும், நிலா கூட வாழ்த்து சொல்லுமே.

நேயர்கள் கேட்ட பாடல் தங்க பதுமை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் ஜி கே பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். வாடகைக்கு குடிவந்த நாயகனுக்கு புதிய வீட்டோட கதவை திறக்காம தன்னோட இதய வீட்டின் கதவை திறந்திருக்காரு நாயகி. பொய் சொல்லி குடி புகுந்திருக்கு உள்ளத்தில் இடமளித்த காதலை பற்றி தான் இந்த பாடலில் கேட்க போகிறோம்.

நேயர்கள் கேட்ட பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இணைந்திருக்கின்றோமர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் சரியா 9:30. அற்புதமான ஓவியத்தை கண்கள் எப்படி கத்துக்குச்சுன்னு மெய் சிலிர்த்து போகிறார் காதலன். இதற்கு பொங்கும் பதிலோடு காதல் தராங்க, காதல் பதில் தராங்க காதலி.

மன்னாதிமன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கத்தான் செய்யும். அது போலத்தான் துன்பத்திற்கு பிறகும் ஒரு சுகம் இருக்கும்னு தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்ப துன்பத்தை தத்துவமாக எடுத்திருக்கிறாரு கணவன். சலித்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறார் மனைவி. அவங்களோட மனநிலையை தான் இப்போ வரப்போகிற பாடலை கேட்க போகிறோம்.

நேயர்கள் கேட்ட பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் பி சுஷிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் ஏ மருதகாசி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. ஆசை கொண்ட ரெண்டு மனசு பேசும்போது ஆடாத சிலைகள் கூட ஆடுமாம். உடலுக்கும் காதலுக்கும் உகந்தது வாலிப காலம் என காதல் வந்து மனதுக்குள் போராடும் நாயகியோட சிந்தனைகளை தான் இந்த பாடலை கேட்க போகிறோம்.

நேயர்கள் கேட்ட பாடல் இரும்பு திரை படத்திற்காக பீலீலா பாடியது. இசையஸ்வி வெங்கட்ராமன், பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெள்ளி நிலாவை வெட்டி எடுத்து குங்குமமா இட்டு மைய தீட்டி சிரிக்கிற பெண்ணுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் எந்த நாள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நிலவொளியில் ஒரு ஆணிடம் அடைக்கலம் அடைந்திருக்காரு ஒரு பெண்மை. அதே போல நிலா வெளிச்சத்தில் அதே ஆணிடம் அடைக்கலம் அடைந்த இன்னொரு பெண். நிலவுக்கு மட்டும்தான் தெரியுமா அந்த ரகசியம்? கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

நாடோடி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. தூங்காத கண்களை தூங்க வைக்கக்கூடிய ஒரு உறவு, சொல்லாத கதைகளை எல்லாம் சொல்ல வைக்கும் ஒரு இரவு. இனிமையான இரவு வேளையில கண்களும் காத்திருக்குது இந்த இளம் ஜோடிகளுக்கு. அப்படி என்ன, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

இது இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். பாட வேண்டிய குயிலோ விரைந்தோடுது, தாளம் கேட்கத்தால் வெட்கி பறந்தோடுது, காவல் மீறும் காலம்தான் காரணம் என நாயகி பதில் தருவதை கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் அன்பு எங்கே திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா கே ஜமுனா ராணி பாடியது. இசை வேதா, பாடலாசிரியர் தஞ்சையின் ராமயதாஸ். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 9:56 இணைந்திருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுகிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. கண்ணனுக்கு என்ன வார்த்தை சொல்லி பாடுறது? அரும்பு மீச வச்ச குறும்புக்காரன் என காதலனை மடியேந்தி நில வெளிச்சத்துல மயக்க வச்சு காதல் ரீங்காரம் பாடுகிறார் தலைவி. கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் முத்துமண்டபம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டது மயிலிறகு. மீண்டும் மயிலிறகு நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 கேட்கலாம். இனி தொடர்வது மெலடி மெட்டுக்கள்.

0: நேரம் சரியா 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பப்படலை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அதான் இருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது நமது கடமை அல்லவா. ஈரோடு மாவட்ட நேர்கள் இன்னைக்கு பங்கு பெற்று உங்களுடைய விருப்பப்படலை தெரிவிக்கலாம். 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய விருப்பப்படல் இருக்கணும். நேர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 மற்றும் 2317046. கண்டிப்பா 0422 ஸ்டடி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இணைப்போற முதல் நேற்ற பேசலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட மீண்டும் நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். வணக்கம்.
1: இரவு வணக்கங்க.
0: இனிய இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் தாசுபகோண்டன்புதூர்ல இருந்து ஜனார்த்தன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஜனார்த்தன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய பாதை படத்திலிருந்து பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம். இந்த மீச வச்ச குழந்தைக்கு தான் பாட்டு போடுவாங்க. அந்த பார்த்திபன் இயக்கின முதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.
0: ஓகே, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: 10:06 அடைந்திருக்கும் நிலை ஈரோடு மாவட்ட நேர்களோட விருப்ப படலாம் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேட்டுருக்கும் நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரமட்டி வளசந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: என்ன படம் கேட்கலாம்?
1: வாழ்வே மாயம். ஆமாங்க, வாழ்வே அப்படிதான் இருக்குது. அந்த படத்துல இருந்து ஏன் ராசாவே இந்த பாடலை கொடுங்கய்யா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் சரியா 10:11 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் இல்லையா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயரோட விருப்பப்படலை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயற்ற பேசலாம். வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க சின்னராசிலிருந்து குண்டு சேவல் கூவும் நேரம். இந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காகவும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலோட நிகழ்ச்சி இணைப்பறம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? கார்த்திகேயனா?
1: கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரயில் பயணங்கள் ஏதோ பாட்டு போறோம்.
0: சரிங்க.

0: 10:21 இணைந்திருக்கும் நேர்களே, மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்களுக்கான விருப்ப பாடல் கேட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலங்க. ஐயா
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? ஒன்றும் இல்லை, இன்னொரு வரைக்கும் ஒரு மாதிரி போச்சு. ஒரு தன்னம்பிக்கை பாடல், நீ ஆண்டவனா, வானமே இல்லை படம்.
0: ஓகே,
1: கேட்போம். நன்றி.
0: ஓகே, நன்றி.

மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் ஈரோடு மாவட்ட நேர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம்.

0: அது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், முருகேசன்.
0: சொல்லுங்க முருகேசன், என்ன படம் கேட்கலாம்? வணக்கம், என்ன படம்?
1: வைதேகி காட்டுந்தாள் படத்திலிருந்து மேகம் கருகிலே தேகம் குளிர்ந்து.
0: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தமலையம் பதி நான்கிட்ட இருந்து சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மண்ணுக்குள் வைரம். பாடல் இதழோடு இதழ் சேரும் நேரம்.
0: ஓகே.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நீ இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் திண்டல்ல இருந்து ஐயாத்துறை.
0: சொல்லுங்க ஐயாத்துறை, என்ன பாடல் கேட்கலாம்?

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்களுக்கான விருப்பப்பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க பேச்சுமுத்து, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இணைந்த கைகள் படத்தில் இருந்தீங்க சார், அந்தி நேர தென்றல் காற்று.

0: 10:45 நிமிடத்தில் இருந்திருக்கவங்களே மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கான விருப்பப்படலை கேட்டிருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் நாகராஜன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க ஊர் பாட்டுக்காரன் பாடுறது பேருங்க.
0: ஆ
1: பாட்டு அதே தானே.
0: சரிங்க, நன்றி. எங்க ஊர்

ஈரோடு மாவட்ட நேர்களுக்கான விருப்ப பாடலை கேட்டுட்டுருக்கோம் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் ஈரோடு மாவட்டம் சின்ன செட்டிப்பாளையத்திலிருந்து கோவிந்தராஜ். விருப்பம் தெரிவிச்சிருக்க பாடலிடம் பெற்ற திரைப்படம் தாய் வீடு.

நேரில் இந்த பாடலுடன் இன்றைய மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த ஈரோடு மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மெலடி மட்டுக்கள் நாளை இரவு 10 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நன்றி நேர்களே. எஃப்எம் 103 நாளை நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. காலை 6:30 காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 71 அதிகாரம் அன்புடைமை. தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். தொடர்ந்து பி சுஷீலா, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், ஆர் ஜே ஷையா, ஏ டி ஷெரீப், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக, காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ, 7:15 தமிழில் செய்திகள், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம், 7:35 கொஞ்சம் கிளி பங்கேற்கிறார் பேபி ஜஷ்மிதா. தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:02 இன்றைய நேயர், காலை 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் அன்பும் காதலும் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணி தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி டர்பன் திட்டம் இடம்பெறும், 2:30 ஊர்புறத்திலே வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பால தண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம். மாலை 3:20 டீ டைம், 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:20 கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: 5-2 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வயர் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் ஆர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். மாலை 6 மணிக்கு பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன் மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் 2026 பற்றிய தினசரி நிலவரம், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்ககளை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 இதம் ரிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மெலடி மட்டுகள், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 10:59:30. 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே, ஜெய்ஹிந்த்.